இனிய காலை வணக்கம் நேயர்களே, திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057. பராபவ வருடம் வைகாசி மாதம் 4 நாள், 2026 வருடம் மே மாதம் 18 நாள் திங்கட்கிழமை. நாள் ஒரு குரல் கேட்கலாம், தொடர்ந்து மங்கள இசை.

பெண்ணிற்கு கற்பு என்னும் உறுதி மட்டும் இருக்குமானால் பெண்மையை காட்டிலும் பெருமையுடையது எது? குறள் எண் 54, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷ்

0: இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜெயரூஜன் அவர்கள், 7:00 to 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 8:02 to 8:30 திரை அருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று, வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 வெளிச்சம் ஷ்ரம் ஸ்விதா போற்றல், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 to 12:50 ஸ்நேகிதியே, உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், டெலிலா சர்வீஸ் ஸ்கீம், பொது சேவை மையங்களில் தொலை தொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை, 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் தழுதாழையின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம். ஒன்று 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல்நல ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு சமுத்ரா பிரச்சேத், 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 to 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல் இலக்கியங்களில் சிறுதானியங்கள், 10:00 சுகமான ராகங்கள் கல்லிடைக்குறிச்சி தே பவினா ரோஸ்லின் அவர்களின் தொகுப்பு, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்னும் சில மணி தொழில்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
2: This is Akashvani. The news read by Neena Arkel. Prime Minister Narendra Modi held talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg last night. Prime Minister Modi was awarded Sweden's highest honour, the Royal Order of the Polar Star, Degree Commander Grand Cross, in recognition of his exceptional contributions to bilateral ties and his visionary leadership. The award is the highest distinction that can be given to a head of government. This is Prime Minister Modi's 31st international honour. During the delegation-level talks, the two leaders reviewed the full spectrum of India-Sweden relations and agreed to elevate the bilateral relationship to a strategic partnership, marking a major milestone in the relationship. The two leaders also agreed to identify new opportunities to the spirit of the India-EU strategic partnership and recently concluded the India-EU FTA for the benefit of the people. Earlier, the Prime Minister's aircraft was escorted by Swedish Air Force jets as it entered the European country's airspace. He was given a warm welcome at the airport by his Swedish counterpart in

6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். உங்கள் கவலைகளை காற்றோடு கரைப்பது ஆகாஷ்வாணி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கான விளைவு நிச்சயம் வரும். ஆகவே செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருங்கள்.

நேரம் காலை 6:17 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. உங்கள் எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆகவே எண்ணத்தில் கவனமாக இருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் காலை 6:22 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ, யாரும் குறை கூறக்கூடாது என்பதற்காகவோ எந்த செயலையும் செய்யாதீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராதா மாணிக்கம் குரலில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சிக்காக. மற்றவர்களுக்காக நம்மை மாற்றினால் நமது உண்மை தன்மையை இழந்து விடுவோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களேன்.

0: நவீன வேளாண்மையில் அங்கக வேளாண் சான்றளிப்புக்கு விவசாயிகள் பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட வருடத்திற்குள் அங்கக விவசாயத்திற்கு மாற்றுவதே சாலச்சிறந்தது. விதைகள் நடவு பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவதே சிறந்தது. அங்கக விவசாய விதைகள் கிடைக்காவிட்டால் ரசாயன பொருட்களை கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை முதன்முறை பயன்படுத்தலாம். பண்ணையில் கால்நடை வளர்ப்பு, பயிர் சுழற்சி முறை, மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு, பசுந்தாள் தீவன பயிர்கள் வளர்ப்பு, ஊடுபயிர் கலப்பு பயிர்கள், மரங்கள் வளர்ப்பு போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும். மண்வள பாதுகாப்பு உத்திகளை கடைபிடி மண் அரிப்பை தடுக்க வேண்டும். தகுந்த நீர் நிர்வாக முறைகளை கடைபிடித்து நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். அண்டை தோட்டங்கள் அங்கக விவசாயம் அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் ரசாயன உரம், பூச்சி மருந்துகள் மூலம் மாசு ஏற்படுவதை தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும். நாற்றுகள் வளர்க்கவோ நாற்றங்கால்கள் அமைக்கவோ பாலித்தீன் பொருட்களை உபயோகப்படுத்த நேரிட்டால் அவற்றின் உபயோகத்திற்கு பிறகு அவற்றை மண்ணில் தீயிட்டுக் கொளுத்தக்கூடாது. விளைபொருட்களை கூடுமான வரை இடைத்தரகர்கள் இன்றி நுகர்வோரின் நம்பிக்கை மூலம் நேரடி விற்பனை செய்ய வேண்டும். ஒரு பருவ பயிர் செய்யும் தோட்டங்களுக்கு அங்கக விவசாயம் தொடங்கிய தேதியிலிருந்து குறைந்தபட்சம் 2 வருடங்கள் கழிந்த பின்னரே சான்றளிப்பு வழங்கப்படும். ஆவண பராமரிப்புகளாவன பண்ணை வரைபடம், பண்ணை விளைநிலங்களை குறிக்கும் கடந்த 3 ஆண்டுகளின் விவரங்கள், பண்ணையில் மேற்கொள்ளப்படும் செய்முறைகள், இடுபொருட்கள் பதிவேடு, விளைபொருட்கள் பதிவேடு, அறுவடை பதிவேடு, சேமிப்பு பதிவேடு, விற்பனை பதிவேடு, குறியீட்டு அட்டை குறித்த பதிவேடு. சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம், கட்டணம் மற்றும் உற்பத்தி முறைகள் ஆய்வு, மேலும் சான்றளிப்பு வழிமுறைகள், தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும். உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி நோய்களை, நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும். சான்றிதழ் பெற விரும்பும் தனிநபர் உற்பத்தியாளர்கள் நேரடியாக சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை தனிநபர் பெயரில் வழங்குகிறது. தனிநபர் சான்றளிப்பு எளிதானது, ஆனால் சான்றளிப்பு கட்டணம் அதிகம். தனிநபர் உற்பத்தியாளர்கள் சிறு விவசாயிகளாக இருக்கும் பட்சத்தில் அங்கக வேளாண் விளைபொருட்களின் அளவும் குறைவாக இருக்கும். ஆதலால் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் பிரச்சினை ஏற்படுகிறது. விவசாய குழுக்கள், விவசாய சங்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் போன்றவை குழு சான்றளிப்பின் கீழ் வருகிறது. குழுவில் உள்ள அங்கக விவசாயிகளின் சார்பில் குழுவானது சான்றளிப்பு நிறுவனத்தை அணுகி சான்றளிப்பு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வுக்கு பின் சான்றிதழை குழுவின் பெயரில் வழங்குகிறது.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 74 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு

0: மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே, சரி வாங்களே அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
1: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மிதமான காற்றாக மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 47% முதல் 74% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C, அதிகபட்ச வெப்பநிலை 36°C.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 64 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 55 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள

0: இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெரு நாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லர்ராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதி

0: கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாவத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். மழைநீர் சேகரிப்பு மற்றும் மேலாண் முறைகள் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மழைநீரை அது தேங்கும் இடத்திலேயே சேகரித்தல் மற்றும் மழைநீரை தேங்கும் இடத்திற்கு வெளியே சேகரித்தல் ஆகியன ஆகும். இன்சைட்டு மழைநீர் சேகரிப்பு என்பது மழை விழும் அதே இடத்திலேயே நீரை சேகரித்து மண்ணுக்குள் ஊற செய்வதை குறிக்கிறது. இந்த முறையில் மண்ணில் நீர் ஊடுருவும் திறனை அதிகரிப்பதே முக்கிய நோக்கமாகும். ஆழமான உழுதல், மண் அமைப்பை மாற்றுதல், செங்குத்து மல்ச்சிங் மற்றும் மண்ணின் மேற்பரப்பை சற்று கரடுமுரடாக வைத்திருத்தல் போன்ற முறைகள் மூலம் மழைநீர் மண்ணுக்குள் செல்வதை அதிகரிக்கலாம். இந்த முறையின் வெற்றி நிலத்தின் சரிவு, மண் வகை மற்றும் அந்த பகுதியில் கிடைக்கும் மழை அளவை பொறுத்தது. எக்ஸைட்டிவ் மழைநீர் சேகரிப்பு, அதாவது மழைநீரை ஒரு இடத்தில் சேகரித்து மற்றொரு இடத்தில்

0: சேமிப்பதை குறிக்கிறது. இதற்கான சில பொதுவான முறைகளாவன வீட்டின் கூரை மூலம் மழைநீரை சேகரிப்பு, ஓடை தடுப்பணை, தோண்டப்பட்ட நீர் சேகரிப்பு தொட்டிகள், செக் டேம்கள், நீர் சேகரிப்பு அணைகள், நிலத்தடி நீர் தடுப்பு அணைகள் மற்றும் பெர்குலேஷன் குளங்கள் போன்றவை. வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள் போன்ற கட்டிடங்களில் கூரைகளில் விழும் மழைநீர் குழாய்கள் மற்றும் கால்வாய்கள் மூலம் சேகரிக்கப்படுகிறது. பின்னர் அந்த நீர் சேமிப்பு தொட்டிகளில் சேகரிக்கப்படுகிறது அல்லது நிலத்தடி நீரை அதிகரிக்க கிணறு அல்லது ரீசார்ஜ் குழிகளில் விடப்படுகிறது. சேகரிக்கும் முன் அந்த நீர் வடிகட்டியில் செலுத்தி தூசி, இலைகள் போன்ற கழிவுகளை நீக்கப்படுகிறது. இந்த முறை நகரங்களிலும் கிராமங்களிலும் மிக எளிதாக பயன்படுத்தக்கூடிய முறையாக இருந்து வருகிறது. நிலப்பரப்பு ஓட்ட மழைநீர் சேகரிப்பு. மழை பெய்யும் போது நிலத்தின் மேல் ஓடும் நீரை சேகரிப்பதே இந்த முறையாகும். அந்த நீர் குளங்கள், ஏரிகள் அல்லது தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. இந்த முறை பெரும்பாலும் கிராமங்களிலும் விவசாய பகுதிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. சேகரிக்கப்பட்ட நீரை பாசனம், கால்நடை பராமரிப்பு மற்றும் விவசாய தேவைகளுக்கு எளிதாக பயன்படுத்த முடியும். இது மண் அரிப்பையும் குறைக்க உதவுகிறது. ரீசார்ஜ் குழிகள் என்பது சிறிய குழிகளை தோண்டி அதில் சிறு கற்கள் மற்றும் மணல் போன்றவற்றை நிரப்பி உருவாக்கப்படும் அமைப்பு ஆகும். மழைநீர் இந்த குழிகளில் செலுத்தப்பட்டால் அது மெதுவாக மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவுகிறது. வீடுகள், பள்ளிகள் போன்ற இடங்களில் இந்த முறை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரீசார்ஜ் கால்வாய்கள் என்பது நீளமான மற்றும் குறுகிய பள்ளங்களை தோண்டி அதில் கற்கள் மற்றும் மணலை நிரப்பி உருவாக்கப்படும் அமைப்பு ஆகும். மழைநீர் இந்த கால்வாய்களில் சேர்ந்து மெதுவாக மண்ணுக்குள் சென்று நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவுகிறது. அதிகளவு மழைநீர் சேகரிக்க வேண்டிய இடங்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. ரீசார்ஜ் கிணறுகள். இந்த முறையில் மழைநீர் நேரடியாக கிணறுகளுக்குள் செலுத்தப்படுகிறது. இந்த நீர் நிலத்தடியிலுள்ள நீர் தொட்டிகளுக்கு சென்று நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவுகிறது. நிலத்தடி நீர் குறைந்துள்ள பகுதிகளில் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஊடுருவல் தொட்டிகள். பெரிய அளவிலான தொட்டிகள் அல்லது குளங்கள் கட்டி மழைநீரை சேகரிப்பதே இந்த முறையாகும். மழை காலத்தில் சேகரிக்கப்பட்ட நீர் மெதுவாக மண்ணுக்குள் ஊடுருவுகிறது. இதனால் அருகிலுள்ள கிணறுகளிலும் போர்வெல்களிலும் நிலத்தடி நீரளவு அதிகரிக்கிறது. இந்த முறை வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சிறு அணைகள். பெரிய ஆறுகள் அல்லது கால்வாய்களில் குறுக்காக சிறிய அணைகள் கட்டப்படுகின்றன. இதனால் மழைநீர் வேகமாக ஓடாமல் தங்குகிறது. தங்கிய நீர் மெதுவாக மண்ணுக்குள் சென்று நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவுகிறது. இது மண் அரிப்பை தடுக்கவும் உதவுகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

நேரம் காலை 7:02. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. என்னதான் விடுமுறை நாளாக இருந்தாலும் இந்த திங்கக்கிழமை ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. சனி ஞாயிறு லீவ் முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற அந்த நாளுடைய உற்சாகம் மற்ற எந்த நாளுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். உங்கள் இல்லத்தில் ஒருவராய் உலா வருவது ஆகாஷ்வாணி.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழ் மொழியின் சிறப்புகளையும் அள்ள அள்ள குறையாத தமிழின் இலக்கிய இலக்கண வளங்களை பற்றியும் ஒவ்வொரு நாளும் தமிழே அமுதே நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கதையின் போக்கில் தொடர்புடையதுனால இதை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த நூல்களில் சிலப்பதிகாரமே முதன்மையாக கருதப்படுது. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதனை இயற்றியவர் இளங்கோவடிகள். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் காப்பியமாகும். மூவேந்தர்களையும் கதை தொடர்பால் ஒருங்கிணைத்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என சோழ பாண்டிய சேரநாட்டு தலைநகரங்களையே காண்ட தலைப்பாக கொண்டது சிலப்பதிகாரம். உரை இடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்றும் சிலப்பதிகாரம் கூறப்படுது. காப்பியங்களுக்கான இலக்கண அமைப்பு அனைத்தும் பொருந்தி வரும்படி இயற்றப்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிலம்பை மையமாக கொண்டு இயற்றப்பட்டதுனால சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. சிலம்பு என்ற சொல்லானது மலை, ஆறு, ஒலித்தல், ஓசை, மகளிரின் கால் அணிகலன் போன்றவனவற்றை குறிக்கும். சிலம்பு என்பது காலில் அணியும் அணிகலனை குறிப்பதாக கொண்டு இளங்கோவடிகள் தமிழின் முதல் காப்பியமாகிய சிலப்பதிகாரத்துக்கு சிலம்பு என்பதை தலைப்பாக கொண்டார். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் கலிப்பாவினாலும் ஆசிரியப்பாவினாலும் அமைந்தவை. தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரம், உரையிடைப்பட்ட பாட்டிடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம், பத்தினி காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புதுமை காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், போராட்ட காப்பியம், புரட்சி காப்பியம், சிறப்பதிகாரம், பைந்தமிழ் காப்பியம் என்ற பல பெயர்களால் அழைக்கப்படுது. தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. சீத்தலை சாத்தனார் இயற்றிய இந்த நூல் பௌத்த சமய கொள்கைகளான இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த நூலை இயற்றிய சீத்தலை சாத்தனாரும் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள். இக்காப்பியத்தை கதை முழுவதும் காப்பிய தலைவி மணிமேகலையை கொண்டு பாடப்பட்டதால் இந்நூலுக்கு மணிமேகலை என்று பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை துறவு என்ற பெயரும் இந்த நூலுக்கு உண்டு. தமிழ் அன்னை தனது இடையில் அணியும் அணிகலனாக மணிமேகலை கருதப்படுது. பெருங்காப்பியங்களுக்கு இருக்க வேண்டிய இளம்பகம், சருக்கம், காண்டம், காதை என்கிற பிரிவுகளுள் மணிமேகலை காப்பியத்தில் காதை என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் 30 காதைகள் இடம்பெற்றுள்ளது. அவற்றுள் முதல் காதையாக விளங்குறது விழாவரை கதையாகும். இக்காதை நிலைமண்டல ஆசியப்பாவினால் அமைஞ்சிருக்கு. பூம்புகார் நகரில் இந்திர விழா நடப்பதனை அறிவித்தல் என்னும் செய்தியையும் இந்த காதை நமக்கு விளக்குது. மணிமேகலை காப்பியம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி காப்பியம். மணிமேகலை கதாபாத்திரம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரம். சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலன், மாதவி, சித்ராபதி போன்ற பல முதன்மை கதாபாத்திரங்களோடு தொடர்புடையது மணிமேகலை. அசோதரம், இடவயம், ரத்னதீபம், உஞ்சை, கச்சயம், கலிங்கநாடு, காகந்தி, காந்தாரம், கொற்கை, சண்பை, சமபாதி, சாவகநாடு, சித்திபுரம், நாகநாடு, புகார், பூர்வதேயம், மகதநாடு, மணிப்பல்லவம், வயணங்கோடு, வானனன், பேரூர் என்று பல்வேறு நாடுகள், நகரங்கள் பற்றிய குறிப்புகள் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு. இலக்கிய சுவை கொண்ட முதல் சமய காப்பியமாக மணிமேகலை புகழப்படுது. சிலப்பதிகாரம் மாதிரியே மணிமேகலையும் சாதாரண பெண் ஒருத்தியின் வாழ்க்கையை கூறுது. பௌத்த மதம் சார்ந்து துறவு பூண்ட கன்னிப்பெண் ஒருத்தி பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே மக்களுக்கு சேவை செய்கிறா, வாழ்வில் வெற்றி பெறா. இது இத்தகைய பெண்ணை காப்பியத்தின் தலைவியாக வைத்து பாடியிருப்பது மணிமேகலையின் முக்கிய சிறப்பாக கருதி

படுது. மணிமேகலை ஒரு புரட்சி காப்பியம். சிலப்பதிகாரத்தைப் போலவே புரட்சிக்கு வழிகாட்டும் காப்பியம். சிலப்பதிகாரம் அரசியல் புரட்சியை மக்களுக்கு அறிவுறுத்தியது. மணிமேகலை சமுதாய புரட்சியை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது. பழங்காலத்து காப்பியங்கள் பெரும்பாலும் அரச குடும்பத்தை தழுவியதாகவே இருக்கும். ஒரு சில மட்டும் தெய்வத்தை பற்றியதாக இருக்கும். காப்பியத்தின் கதாநாயகர்கள் அரசர்களாகவோ கடவுள்களாகவோ தான் இருப்பாங்க. இந்த முறைக்கு முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்திருப்பது மணிமேகலை காப்பியம். சிலப்பதிகாரம் ஒரு பெருவணிகர் குடும்பத்தின் கதை. மணிமேகலையோ ஒரு பரத்தையின் மகளை பற்றிய கதை. பரத்தையின் மகளை கதையின் நாயகியாக காப்பியம் இயற்றியது சீத்தலை சாத்தனாரின் துணிவான முயற்சியாக கருதப்படுது. உணவை தானம் செய்வதன் உயர்வு மற்றும் சிறப்பை மணிமேகலை கூறுது. ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலை சொல்லோவியமும் செய்யுள் வனப்பும் இயற்கை அழகும் கற்பனை நயமும் பல்வகை சுவைகளையும் நிரம்பியதாக அமைஞ்சிருக்கு. வாழ்வை உயர்த்தும் அருளறம் அறநெறி கருத்துக்களை பல்வேறு உதாரண கதைகளுடன் சம்பவங்களுடனும் விரிவாக விளக்குது. பௌத்த சமய காப்பியம் என்றாலும் பல்வேறு சமய கொள்கைகளையும் தொகுத்து காட்டுது. புத்த மத தத்துவங்களை விரிவாக எடுத்துரைக்குது. வினைகளின் பிணைப்பை அறுத்து வீட்டுலக பேச்சுக்கு வழி அமைக்கும் காவியமாக மணிமேகலை மதிப்பிடப்படுது.

நேர்களை நினைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. டாடா திரைப்படத்திலிருந்து ஜென் மார்ட்டின் குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம்

0: குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை

0: மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 100.6 MHz ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
4: சரி சரி,
5: இன்று ஒரு தகவல்.
6: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: 80 வருடங்களாக சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 100.6 MHz ஒலிபரப்புல வணக்கம் பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியா வானொலிக்கு 90. நமது ஆகாஷ்வாணி 90வது ஆண்டுல சிறப்பா நடந்துட்டு இருக்கிற இந்த கொண்டாட்டத்துல இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கிட்ட பேச காத்துட்டே இருக்கிறாங்க டவுன்ல இருந்து நடராஜன். வணக்கம்.
8: வணக்கம் மேடம். டவுன் கல்லணி தெரு நடராஜன் சார்.
1: கல்லணி தெரு நடராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும் சார். வானொலிக்கு 90 இந்த சிறப்பு நிகழ்ச்சி, இந்த சிறப்பு கொண்டாட்டத்துல வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேச வந்திருக்கீங்க இல்லையா?
8: ஆமா மேடம். வானொலியும் நானும்
1: சொல்லுங்க.
8: வானொலியும் நானுங்கிறது நான் சின்ன பிள்ளையிலே பிறக்கையிலே வீட்டுல வந்து எப்போதுமே அகில இந்திய ஆகாசவாணி திருநெல்வேலி அது எப்போது காலையில ஓடிட்டு இருந்தேன்.
1: சூப்பர்.
8: அதாவது முதல்ல பள்ளிக்கு செல்வதற்கு முன்னகுட்டியே இந்த ஆகாஷ்வாணி நம்ம திருநெல்வேலியில வந்து ஒவ்வொரு தகவல்களும் கேட்டு அப்பவுமே மனசுல நிறைய பதிஞ்சிருச்சு.
1: சூப்பர் சார். அதாவது உங்களுக்கும் அந்த வானொலிக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கறது சிறு வயது

0: முதல்லவே ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்றீங்க.
1: ஆமா மேடம், அதாவது ஒவ்வொரு இடத்துல பேசுறதுக்கு பயப்படுவோம். முதல்ல சின்ன பிள்ளையில அந்த ஆகாஷவாணி திருநெல்வேலி கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்கனாலும் தைரியமா பேசுவேன். அதே மாதிரி நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சியில கூட நிறைய நிகழ்ச்சியில பரிசு
0: பெற்றிருக்கேன்.
1: நம்ம ஆகாஷவாணி நிகழ்ச்சியினால எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகம். அதாவது இன்று இளைஞர்கள் வந்து கண்டிப்பா இந்த ஆகாஷவாணி திருநெல்வேலி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா நிறைய தகவல்கள் சொல்றீங்க, அதாவது நியூஸ் சொல்றீங்க, உள்ளூர் தகவல்கள் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க, அறிவுபூர்வமான கேள்வி கேக்குறீங்க. கண்டிப்பா இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த ஆகாஷவாணி திருநெல்வேலி கண்டிப்பா கேட்கணும்.
0: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு இந்த வானொலி மூலமா இந்த விஷயம், என்னால என் லைஃப்ல மறக்கவே முடியாது, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இப்போ நினைச்சாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா பகிர்ந்துக்கோங்க.
1: அதாவது ஆகாஷவாணி நல்லா பேச பழகினதுனால நம்ம ஆகாஷவாணி நிலையத்துக்கு போகணும் ஆசைப்பட்டேன், போயிட்டு வந்தேன். அதே மாதிரி கோடை பண்பலை நிகழ்ச்சி நேரில் நிகழ்ச்சியும் அங்க போயிட்டு வந்தேன். ஆகாஷவாணி கோடை பண்பலை நிகழ்ச்சிக்கும் போயிட்டு
0: வந்தேன்.
1: அதனால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். அதாவது வானொலி கேட்டா எல்லாருமே கேட்கணும் கண்டிப்பா. அதாவது நோய்கள் இல்ல, அது கண்டிப்பா இந்த ஆகாஷவாணி திருநெல்வேலி பாடல்கள்லாம் அருமையா போடுறீங்க, நல்ல தகவல்கள்லாம் அருமையா இருக்கு. அதனால எல்லாருமே நிகழ்ச்சிகளை கேட்டு நல்லா மகிழ்ச்சியா வாழலாம்னு நான் சந்தோஷப்படுறேன்.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி. நடராஜன் அவர்கள் ரொம்ப அருமையா தன்னுடைய அனுபவத்தையும் தன் வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வானொலி தன்னோட இருந்தது அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சந்தோஷமா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில ஏஆர் ரஹ்மான் நகுல் குரல்ல வந்துட்டே இருக்கு கோப்ரா திரைப்படத்துல இருந்து பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கிழங்கு வகைகளோட விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 20 ரூபாய்க்கும், புடலங்காய் 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், தடியங்காய் 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 145 ரூபாய்க்கும், பாகக்காய் 50 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 62 ரூபாய்க்கும், காராமணி 24 ரூபாய்க்கும், கோவக்காய் 50 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், புதினா 46 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 36 ரூபாய்க்கும், இஞ்சி 135 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 25 ரூபாய்க்கும், கேரட் 56 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 136 ரூபாய்க்கும், சௌச்சௌ 44 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 38 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 48 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 160 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 180 ரூபாய்க்கும், கருணக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், பனங்கிழங்கு 60 ரூபாய்க்கும், சிறுகிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 70 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி, கோழிக்கூடு, நாட்டு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 100 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், சப்போட்டா 60 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 65 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், பங்கனவள்ளி 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும், சீதாப்பழம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் பொறுத்தளவில் அது எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு மகிழ்ச்சியும் தருது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தான் மாறா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை பார்க்குற இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2013 உள்ளக புகார்குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு ₹50,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2013 தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வர்ற வகையில் 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் உள்ள புகார்குழு அமைக்கப்படணும், அதாவது உள்ளக புகார்குழு அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழுவில் குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களும் குழு தலைவர் அந்நிறுவனத்தில் பணிபுரியும் மூத்த பெண் பணியாளராகவும், குழுவில் உள்ள உறுப்பினர்களில் 50% மேல் பெண்களாகவும், ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலிருந்து மகளிர் நலம் மகளிர் பிரச்சனைகள் பற்றிய அக்கறையும் சட்டத்தையும் பற்றிய அறிவு பெற்றவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவன அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள் உள்ளக புகார்குழு அமைத்து அதன் விவரமும் மற்றும் ஏற்கனவே குழு அமைத்தவங்க அதற்கான ஆண்டு அறிக்கையை சோசியல் வெல்ஃபேர் TVL@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலோ, அப்படி இல்லைனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மணிமுத்தாறு வளாகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்திலேயோ மே

அதை 31ஆம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய அரசு வலைத்தளமான https://shebox.wcd.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் அனைத்து தனியார் நிறுவனங்களும் பதிவிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளக புகார் குழு அமைப்பது குறித்த தகவல்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகார் குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்காத நிறுவனங்களுக்கு 50,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாவது அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுது. உலகளவில் மனித குலத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வரக்கூடிய நோய்களில் ஒன்றான எய்ட்ஸ் கருதப்படுது. இந்த நோய் ஹெச்ஐவி என்ற வைரஸால் ஏற்படுது. ஹெச்ஐவி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து முழுமையாக குணப்படுத்தும் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனால் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சிகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த முயற்சிகளின் அவசியத்தை மக்களிடம் எடுத்துரைக்க ஒவ்வொரு ஆண்டும் மே 18 எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுது. இது எய்ட்ஸ் தடுப்பூசிக்கான ஆராய்ச்சியின் அவசியம், விழிப்புணர்வு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவை வலியுறுத்தும் நோக்கத்தில் அனுசரிக்கப்படுது. மே 18, 1997 அன்று அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் ஆற்றிய உரையை தொடர்ந்து மே 18, 1998 முதல் இந்த தினம் முதன்முதலில் அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினத்தின் முக்கிய நிகழ்வாக ஹெச்ஐவி தடுப்பூசி தயாரிப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை எடுத்துரைத்து இந்த ஆராய்ச்சியில் பங்கு கொள்ளும் தன்னார்வலர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் நடந்து வந்தாலும் ஹெச்ஐவி வைரஸ் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையை கொண்டதால் இதுவரைக்கும் 100% பாதுகாப்பான தடுப்பூசியை கண்டறிவதில் சவால்கள் இருந்துட்டுருக்கு. இந்த தினத்தில் ஹெச்ஐவி பரவும் முறைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது. இந்த நாளில் நோய் தடுப்பு ஆராய்ச்சியை ஆதரிப்போம் மற்றும் எய்ட்ஸ் இல்லாத உலகத்தை உருவாக்க பாடுபடுவோம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். அந்த வகையில் மே மாதம் 18 தேதியான இன்று உலக எய்ட்ஸ் தடுப்பூசி விழிப்புணர்வு தினம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலையிலே மொபைலும் கையுமாக மன்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சென்று பார்ப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: ஐயோ, போய்விட்டதே. என்ன மந்திரியாரே இப்படி செய்து விட்டீர்?
0: மன்னா, நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? காலை வணக்கம் சொன்னது ஒரு குற்றமா?
1: காலை வணக்கம் சொன்னதில் தவறில்லை, ஆனால் சொன்னது தவறான நேரத்தில்.
0: தவறான நேரமா? காலை வணக்கத்தை காலையில் தானே கூற வேண்டும். சரியாக தானே கூறியிருக்கிறேன்?
1: இந்த மந்திரியாருக்கு ஒன்றுமே புரியவில்லை.
0: என்ன, எனக்கு புரியவில்லையா?
1: மந்திரியாரி, ஒரு அழகான அணில் இந்த மரக்கிளையில் வந்து அமர்ந்து ஒரு பழத்தை கொறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது.
0: அப்புறம்
1: அந்த அணில் பழம் சாப்பிடும் அழகை நான் போட்டோவாக எடுக்க முயலும் நேரத்தில் நீர் குறுக்கே வந்து விட்டீர். நீர் போட்ட சப்தத்தில் அது பறந்தோடி விட்டது.
0: ஓஹோ, இதுதான் விஷயமா? மன்னா, தாங்கள் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராபராக மாறிய விஷயத்தை சொல்லவே இல்லையே.
1: சிரிக்காதீர் மந்திரியார், இப்போது அந்த அணிலை நான் எப்படி பிடிப்பேன்?
0: மன்னா, அணில் எல்லாம் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை.
1: அப்படியா? அதுதான் அந்த வேகத்தில் பறந்தோடி விட்டது.
0: அது மட்டுமல்ல மன்னா, மரக்கிளையில் அது வந்த மருந்து அடிக்கும் லூட்டியை பார்த்திருக்கிறீர்களா? 2 கைகளால் பழத்தை பிடித்தபடி மரத்தின் ஓர கிளையில் அமர்ந்து கொண்டு சாப்பிடும். 180 டிகிரியில் சுழலும் உடலமைப்பு கொண்டதால் எந்த பக்கம் அமர்ந்திருந்தாலும் பின்னால் நடப்பதை அது தெரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது. அதன் குசுபுசு வாலில் பேலன்ஸ் செய்வதால் தான் அத்தனை உயரமான மரக்கிளைகளிலும் அதனால் தாவி தாவி ஏற முடிகிறது.
1: இதுதான் அணில் மெல்லிய மரக்கிளைகளில் கூட தாவி ஏறி அமரும் ரகசியமா? ஆனால் மந்திரியாரே, அவ்வளவு உயரத்தில் இருந்து அணில்கள் விழுந்தாலும் அடிபடுவதில்லையே.
0: மன்னா, 30 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அது அடிபடாமல் இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வாலை அது பாராசூட் போல சமநிலையில் வைத்துக் கொள்ளுமா? அதனால் தான் அடிபடாமல் தப்பித்துக் கொள்கிறது.
1: அடடா, எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறது அணில்.
0: ஆமண்ணா, உலகில் 285 வகையான அணில்கள் இருக்கின்றன. அதில் 44 வகையான அணில்கள் பறக்கும் அணில்கள். ஒரு தாய் அணில் இறந்து விட்டால் அதன் குட்டிகளை மற்றொரு தாய் அணில் தத்து

0: எடுத்து வளர்க்குமா. இவ்வளவு புத்திசாலியான அணில்களுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது மன்னா.
1: அப்படியா? இத்தனை அன்பான அறிவான சுவாரஸ்யமான அணிலுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்?
0: மன்னர் வேந்தே, அணில்களின் பற்கள் நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு வருடத்திற்கு 6 அங்குலம் வளரும். இதனால் பற்களை தேய்ப்பதற்காகவே அவை கொட்டைகளை கொறுத்து கொண்டே இருக்குமாம்.
1: அதுதான், எப்போது பார்த்தாலும் கையில் கொட்டைகளை வைத்துக் கொண்டே அணில்கள் திரிகின்றனவோ?
0: ஆம் அண்ணா, அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கொட்டைகளை பழங்களான தன் உணவுகளை சேகரித்து வைப்பதிலும் இவை கில்லாடிகள். எல்லாவற்றையும் கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்கடியில் குழி தோண்டி புதைத்து வைக்குமாம். ஆனால் அப்படி புதைத்து வைத்த இடங்களில் 70% இடங்களை அது மறந்து விடுமாம். 30% இடங்கள் மட்டுமே அவற்றின் நினைவில் இருக்குமாம்.
1: அப்போது 70% மீதம் இருக்கும் கொட்டைகளின் நிலை என்னவோ?
0: மற்ற விலங்குகள் உண்டது போக மீதம் இருக்கும் கொட்டைகள் மரங்களாக முளைத்து விடுகின்றன. இப்படி காடுகளை வளர்ப்பதில் அணில்கள் முக்கிய பங்காற்றுகின்றன.
1: பொதுவாக காடுகளை வளர்ப்பதில் பறவைகள் யானைகள் தான் முக்கிய பங்காற்றும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அணில்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜீவனை நான் புகைப்படம் எடுக்கும் போதுதான் நீர் அதை விரட்டி விட்டீர். அதனால் ஒரு 10 அணில்களை பிடித்து வருகிறீர். நான் அதை புகைப்படம் எடுக்கிறேன்.
0: விட்டால் இந்த மன்னர் என்னை மரம் ஏற வைத்து விடுவார் போல இருக்கிறதே. ஒரு அணிலாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? இந்த மன்னரிடம் போய் சிக்கிக் கொண்டேனே.
2: என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையா?
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நிகழ்ச்சியின் நிறைவாக வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். அதனை தொடர்ந்து செய்தி சுருக்கம்.
5: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தின

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறோம் திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக உங்க கூட காற்றலில் இணைஞ்சிருக்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா,
2: மற்றும் நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் ஒரு பாடகருடைய பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம கேள்விகளாக கொடுக்க போகிறோம். அதை நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிக்க போகிறாங்க.
2: கண்டிப்பாக ஒரு சிலருடைய குரல் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் அந்த குரல், அதாவது அந்த பாட்டை வேறு யார் பாடி கேட்டாலோ, இல்லை அந்த பாட்டை எங்கே கேட்டாலோ, யார் பாடினாங்களோ அவங்களுடைய குரல் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி நமக்கு ஒழிச்சிட்டே இருக்கும். அது வந்து அந்த குரலுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒரு வசீகரம்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு பாடகர். இவருடைய குரலும் கொஞ்சம் மென்மையாக தான் இருக்கும். இவர் ஒரு கிளாசிக்கல் சிங்கரும் கூட. அது யாரு என்ன அப்படிங்கறது வந்து நம்ம நேயர்களுக்கு பாடல் கொடுக்கும் போது நான் சொல்றேன்.
2: நிச்சயமா இந்த பாடல் கேட்டாலே இந்த பாடகர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருடைய பாடல்கள் வந்து மனசில் ஆழ பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பாடகர் தான் இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் வலம் வர போகிறாங்க. அது யாரு அப்படிங்கறத நம்ம நேரில் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம்.
1: நேரில் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-256-1132, 0462-256-1133. இந்த நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச வர்றாங்க முதல் நேயர். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், ஆசிரியர் சுப்பிரமணியன்.
1: சுப்பிரமணியன் சார், நலமா இருக்கீங்களா?
2: ஐக்குடி சுப்பிரமணியன் சார், உங்களுக்கான பாடல் கேள்வி பாடல் கொடுத்துடலாமா?
1: ஓகே, இது உங்களுக்கான பாடல்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: விஜய் படம்,
0: விஜய் படம் இல்லை, விக்ரம் சூர்யா நடிச்சிருப்பாங்க.
2: இந்த பாடல பாடின பாடகர் யாரு?
0: அது
1: ஹரிஹரன்
0: இல்ல. சரி ஓகே, இது வந்து விக்ரம் சூர்யா நடிச்ச படம். விக்ரம் வந்து வித்தியாசமான தெரியல. சரி, அடுத்த நேர் கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச வர்றாங்க அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் கோலாங்கத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
2: சுப்பிரமணியன்,
0: ஓகே. இப்பதான் ஆய்க்குடியில இருந்து சுப்பிரமணியன் வந்தாங்க, இப்ப தென்காசியில இருந்து ஒரு சுப்பிரமணியன் வந்திருக்கீங்க. சூப்பரா இருக்கும் சார். நீங்க அந்த பாட்டு கேட்டீங்களா? இயேசுதாஸ் இல்லீங்களே, நான் சொன்ன விக்ரம் சூர்யா நடிச்ச படம்.
2: திரைப்படம் என்ன படம்னு சொல்லுங்க.
0: விக்ரம் சூர்யா நடிச்சிருப்பாங்க.
2: பாலா அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த ஒரு திரைப்படம். லைலா சங்கீதா எல்லாம் நடிச்சிருப்பாங்க.
0: ஆமா, விக்ரம் வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சிருப்பாங்க. விக்ரம் வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சிருப்பாங்க.
2: லைலாவுடைய காமெடி எல்லாம் அந்த படத்துல வந்து லைலா சூர்யா
0: தெரியலீங்களா?
2: நான் கதையவே சொல்லிடுவேன்.
0: சரி ஓகே,
2: நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப
0: நன்றி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்க.
2: ஆய்க்குடி சுப்பிரமணியன், தென்காசி சுப்பிரமணியன் ரெண்டு பேருமே ஒரே படத்தில் உள்ள அந்த பாடலுக்கு தான் முயற்சி பண்ணாங்க.
0: ஆமாம், அது என்ன பாடல் அப்படி யார் பாடியிருக்கிற அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பாடல்

0: இடம்பெற்ற திரைப்படம் வந்து பிதாமகன். பிதாமகன்
1: நிச்சயமா
0: திரைப்படத்துல இளங்காத்து வீசுதே அப்படிங்கிற பாடல் தான்.
1: கம்பெனிக்கு கட்டுப்படியாவாது அப்படின்னு சொல்ற அந்த சூர்யாவுடைய காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது.
0: ஆமா கண்டிப்பா. இந்த பாடல் வந்து இசையமைச்சிருந்தாங்க இளையராஜா. இதுல பாடியிருந்தாங்க ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல்.
1: ஸ்ரீராம் பார்த்தசாரதி
0: அவரோட பாடல்களை தான் இன்னைக்கு நாம கொடுக்க போறோம். சோ நிகழ்ச்சியோட முதல் பாடலா கேட்கலாமா? பிதாமகன் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா இந்த தலைப்பில் தான் பேசியிருக்கிறோம். நண்பகல் 12:10 சிநேகிதே நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள் இந்த தலைப்பில் தான் தோழிகளோடு பேசியிருக்கிறோம். பிற்பகல் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தழுதாலையின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்கலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 8:30 மீண்டும் திரையறிவி நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I'm Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi holds bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg. India and Sweden decide to elevate their bilateral ties to strategic partnership. Prime Minister Modi invites Swedish companies to enhance their presence in India under Make in India, National Green Hydrogen Mission and National Critical Mineral Mission initiatives. Congress leader V.D. Satheeshan to be sworn in as Chief Minister of Keralam today. Southwest monsoon likely to hit Keralam coast on 26th of this month, 6 days ahead of its normal date. And in IPL cricket, Delhi Capitals beat Rajasthan Royals by 5 wickets in Delhi. And now the news in detail. Prime Minister Narendra Modi held talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg last night. Prime Minister Modi was awarded Sweden's highest honor, the Royal Order of the Polar Star, Degree Commander Grand Cross, in recognition of his exceptional contributions to bilateral ties and his visionary leadership. The award is the highest distinction that can be given to a head of government. This is Prime Minister Modi's 31st international honor. During the delegation-level talks, the two leaders reviewed the full spectrum of India-Sweden relations and agreed to elevate the bilateral relationship to a strategic partnership, marking a major milestone in the relationship. The two leaders also agreed to identify new opportunities in the spirit of the India-EU strategic partnership and recently concluded India-EU FTA for the benefit of their people. We have more details on this from our correspondent in Sweden covering the Prime Minister's visit.
2: Central to the visit was the adoption of a joint action plan which aims to double bilateral economic exchange within 5 years. Under the theme India-Sweden Stronger Together toward 2047, both nations committed to holding a bilateral trade and investment summit in India in 2027. In the realms of technology and climate action, the visit secured significant agreements to co-create solutions 21st century. Both nations launched a joint innovation partnership 2.0 and agreed to establish a virtual India-Sweden Joint Sciences and Technology Center focusing on AI, 6G, quantum computing and life sciences. Furthermore, Sweden-India

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நின்றிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் திரையருவி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் நம்ம பாடல்களை கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். யார் பாடின பாடல்கள் அப்படின்னா
2: ஸ்ரீராம் பார்த்த சாரதி அவர் பாடின பாடல்களை தான் கொடுத்துட்ருக்குறோம். அதை கண்டுபிடிக்க வர்றாங்க நீங்கள். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்கள். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஐயப்பன்.
1: அறந்தாங்கி ஐயப்பன் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவருடைய குரலில் வந்த பாடல்களை தான் நம்ம கேள்வியாக கேட்டுட்ருக்குறோம்.
2: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: அந்த பாடல் கஜினி திரைப்படம்.
0: அருமை அருமை அருமையா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள்.
2: அருண் தாங்கி ஐயப்பன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நன்றி ஐயப்பன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நம்ம கூட பேச வராங்க அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம். பெருமாள் பக்தன் கோமதி நமச்சிவாயம்.
0: கோமதி
2: வணக்கம்.
3: அந்த பாட்டு கண்டுபிடிச்சேன், பாக்குறேன், முயற்சி பண்றேன்.
2: சூப்பர் சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டதான் வரும், கவலைப்படாதீங்க.
0: ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க.

நானும் பாட ஆரம்பிச்சுட்டேன். அஜித் நடிச்சிருப்பாங்க, ஜோதிகா நடிச்சிருப்பாங்க, நட்புக்கு எடுத்துக்காட்டா.

0: அதேதான் அதேதான் தான். பாட்டு பாட்டு யோசிக்க
1: அதான்
0: முடியுதா?
1: அது அதெல்லாம் இருக்கும். அதாவது செல்லா என் வீட்டுக்கு நட்சத்திரம்
0: அந்த
1: அதானே,
0: பாட்டு இல்ல, அந்த பாட்டு
1: அதுல
0: இல்ல.
1: ஒரு பாடல்
0: தேவதை
1: உண்டு,
0: இல்ல,
1: நீதான் தேவதை அப்படின்லாம் சொல்லுவான்.
0: இல்ல இல்ல, இந்த வந்து இந்த பாட்டு, புது மலர் தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
1: தொட்டு தொட்டு அஜித் பண்ணா அந்த அப்போ வல்லம், அது எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் மேடம். திருமண மலர்கள் தருவாயா, அதே மாதிரி காதல் வந்து சொல்லி விட, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதாவது பலாப்பழத்துல எந்த சோழ நல்ல இனிப்பா கேட்கற மாதிரி பூவெல்லாம் முன்மாசம் பாடல்கள் பூரா சூப்பர் சூப்பர் ஹிட்.
0: ஓகே
2: கண்டிப்பா,
0: சூப்பர்.
2: ரொம்ப நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு கோமதி நமசிவாயம் உங்களுக்கு.
0: ஓகே, இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். கஜினி திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: திரு எருவி நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களுடைய குரலில் வந்த பாடல்களை கேள்வியாக கேட்டுட்ருக்கிறோம். ஆய்குடி சுப்பிரமணியம், அறந்தாங்கி ஐயப்பன், கோமதி நமசிவாயம், தென்காசி சுப்பிரமணியன் வரிசையில் அடுத்து யார் பேசியிருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சிவகாசிலிருந்து தேவிஸ்ரீ அம்மா, கரெக்டா?
2: ஆமா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். உங்களுக்கு நீ ஒரு கஷ்டமான பாட்டை கண்டுபிடிச்சு தேடி எடுத்து வச்சிருக்காங்க ரம்யா, இப்ப ப்ளே பண்றோம், கேட்கலாம்.
0: ஓகே, இதோ உங்களுக்கான பாடல் கேளுங்க.
3: போய் வா போய் வா என்றே எனக்கே விடைகள் தந்தேன்.
1: என்ன பாட்டு
2: கொடுத்தாலும்
0: கையிலே வந்தாயே அப்படிங்கிற பாட்டு தான் இது. சூப்பரா கண்டுபிடிச்சீங்க திரைப்படத்தை. நன்றி நிகழ்ச்சியில இருந்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம கூட பேச வராங்க அடுத்த நேயர். வணக்கம்.
1: காலை வணக்கம் சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கிறோம். சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.

0: அவ்வளோதான், சொல்லுங்க பாப்போம்.
1: ஈஸியான பாட்டை கொடுத்துட்டீங்க.
0: ஓகே,
1: இது வந்து தங்கமீன்கள் இந்த திரைப்படம். இதிலிருந்து ஆனந்த யாழை நீட்டுகிறாய், என்னில் நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.
0: ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க,
2: வாழ்த்துக்கள். பாட்டாவே பாடிட்டாங்க சந்திரசேகர். நிகழ்ச்சியில
1: ரொம்ப சந்தோஷம், இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி.
0: இப்போ ஸ்ரீராம் பார்த்த சாரதி குரல்ல ஒரு பாடல் கேட்க போறோம், ஜெயம் கொண்டான் திரைப்படத்துல இருந்து.
2: சூப்பர் சூப்பர்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இணைந்திருக்கிறோம் திரையறிவு நிகழ்ச்சியோடு எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கட்டேரிப்பட்டி விஜயா.
0: ஓகே விஜயா, உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா? ஆ சொல்லுங்க பாப்போம்.
1: கொஞ்சி பேசிக்கிட்டேன்.
0: அதேதான் அதேதான். என்ன படம்?
1: ரெடி
0: என்ன படம் சொல்லுங்க, என்ன படம் மறுபடியும் இருக்க சொல்லுங்க.
1: சேதுபதி.
0: ஆ சேதுபதி,
2: விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படம் சேதுபதி.
0: சூப்பராக கண்டுபிடிச்சிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி உங்களோட குரலில் ஒரு பாடல் கேட்கலாம், அனேகன் திரைப்படத்திலிருந்து.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலந்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார்.

0: அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார் அக்கம் பக்கத்தில். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போயிட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க, கதையோட கதை சொன்னாங்க. ஐயா, எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையருவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவங்க பாடின பாடல்களை தான் கொடுத்தோம். நேர்களை மடஹாசமாக கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்டு ரசிச்செயலாம். நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம். நல தமயந்தி திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி சுஜாதா மோகன் குரலில் பாடல்.
2: தாரணமாச்சு நலங்கு கல்யாணம், ஆஹா நலங்கு

0: ஒன்பது மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்று.

0: நிலையில் ஒரு கருத்து மேடை. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இந்த தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அல்லது 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். ஓகே, அவங்களோட இணைப்பு கிடைக்கல. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா, திங்கக்கிழமை காலையில மகா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க. வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது
1: சொல்லலாமா? பொதுவாக வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமானு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
1: உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் வெற்றிக்கு உறுதுணை வந்து ஆர்வம் தான்.
0: ஆர்வம்
1: எவ்வளவுதான், அதாவது வெற்றி வந்து அறிவு இருந்தா கூட அவனுடைய ஆர்வம் இருந்தா தான் அவனுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த ஆர்வத்தினால தான் இப்ப பொதுப்படி மேல எழுத்து எடுத்து வைக்க முடியும். அறிவை கொண்டு சிந்தனை பண்ணலாம ஒழிய, ஆர்வத்தை கொண்டு தான் எந்த வகையிலனாலும் ஒரு பயன் தர முடியும். அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆர்வம் தான் எதுலையுமே ஒரு முக்கியத்துவமான ஒரு கொள்கைன்னு என்னுடைய உரையை நெல் நிறைந்தோக்கு நிறைவேற்றுகிறேன். வாய்ப்பு நெல் நிறைந்தோக்கு அன்பு சகோதரி நன்றிமா.
0: நன்றி, நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வை.
0: ஓகே, ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: அறிவில்லாத ஆர்வம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராதுமா. அறிவும் இருக்கணும், ஆர்வமும் இருக்கணும்,
0: ரெண்டுமே வேணும்.
3: இப்போ நாங்க எல்லாம் மெக்கானிக்கல பாத்துட்டு இருக்கோம்மா, அந்த காலத்து வண்டியில இருந்து இப்ப உள்ள வண்டி வரைக்கும் பாத்துட்டு இருக்கிறோம். ஜாமான் கிடைக்கிற வண்டி வேலை செய்யறோம், ஜாமான் கிடைக்காத வண்டி வேலை செய்யறோம். அப்ப ஜாமான் கிடைக்காத வண்டிக்கு அதே மாதிரி ஜாமான் பண்ணி போடுற மூலமா வேலைக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது இல்லையா?
0: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
3: அந்த ஜாமான் எப்படி தயார் பண்ணி போட்டு அந்த வண்டியை ஓட வைக்கணும் இல்லையா? அப்படிங்கும் போது அறிவுதானமா அந்த இடத்துல பிரயோகப்படுத்த வேண்டியது இருக்கு.
0: கண்டிப்பா. வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குது உங்களை
3: பொறுத்தவரைக்கும்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிகழ்ச்சியில் நேயர் வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளங்கோ. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: வெற்றி என்பது பாத்தீங்கன்னா வலியோட கூடிய போராட்டம் தான் வெற்றிகளை சில நேரம் விசித்திரமா கொடுக்க முடியுமா? அதனால பார்த்தோம்னா என்ன அறிவுதான் முதல் நேரம் பேசுற மாதிரி ஆர்வம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆர்வமும் பயிற்சி முயற்சி இருந்துச்சுன்னா வெற்றி அந்த வழியோட கூடிய அந்த தன்னம்பிக்கை நம்மளுக்கு வெற்றி தன்னால தெரியும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வெற்றிக்கு உறுதுணை ஆர்வம் தான். ஆர்வம் இருந்தால் தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படிங்கிறதுனால ஆர்வம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நேர் சொன்னாங்க எனக்கு அறிவு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். வெற்றிக்கு உறுதுணை ஆர்வமா அறிவா. இப்போ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நா முத்துக்குமார் வரிகளில், முகேஷ் ஸ்ரீ மதுமிதா குரலில் பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது ஆர்வமா அறிவா? பதில் சொல்ல வராங்க நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: மஞ்சள்காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறீங்கய்யா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வெற்றிக்கு உறுதுணையா இருப்பது ஆர்வமா?

0: அந்த ஆர்வம் இருந்தா தான் வெற்றியை பெற முடியும். இப்ப நல்லா விவசாய குடும்பத்துல பிறந்தாலும் அந்த விவசாயம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்தா தான். இந்த கம்ப்யூட்டர் காலத்துல என்னங்கிட்டே வேலைக்கு போலாம்.
1: ஆமா,
0: நானும் அந்த விவசாயத்துல ஆர்வமா செய்ய கட்டுதானே, அதுல வெற்றி பெற்று என் குடும்பத்தை காலத்தை ஓட்ட வேண்டியது இருக்கு. அதனால ஆர்வம் இருந்தால் வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வெற்றிக்கு உத்தனை ஆர்வமா அறிவான்னு கேட்டுக்கிறீங்க.
1: ஆமா,
2: நான் சூரமுட்டி வளத்துல இருந்து இளங்க பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: ஆர்வம் வேணுமா?
1: ஆர்வம்.
2: ஆமா, ஒண்ணு இல்ல, நான் வானொலியில பேசுறேன், நல்லா அறிவா பேசுறேன், ஆர்வபூர்வமா பேசுறாங்கிறது ஆர்வம் இருந்தாதான் பேச முடியும். அதனால எதுலையுமே அவர் பஸ்ட் ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் படிக்கணும், இல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். பேப்பரே வாங்குறாங்க, ஆர்வம் வாங்கி என்ன செய்தி வருதுன்னு பாக்குற ஆர்வம் இருந்தாதான் படிக்க முடியும். அறிவு வளர்த்ததுக்கு முதல் வந்து படி வந்து வேறு மாதிரி இருக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்வம்.
1: நிச்சயமா,
2: அதுக்கு மேல கிளைகளா இருக்கலாம், என்ன வேலாம் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அறிவு. நாம நம்ம என்ன அளவுக்கு நம்ம திறமையை செயல்படுறோமோ அது வந்து அறிவா மாறும்.
1: கண்டிப்பா.
2: அதுக்கு வந்து தூண்டுகோல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஆர்வம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துமா.
1: கண்டிப்பா, அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம், வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க
1: ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். நலமா இருக்கிறேங்க ஐயா.
3: தொழில் செய்யும் போது கண்டிப்பா அதுக்கு ஆர்வம் தான்
1: முதல்ல.
3: அந்த தொழில போய் அவங்க ஈடுபட்டாம்னா அதுக்கப்புறம் அறிவை கொண்டு அந்த வேலைய செவ்வனே செஞ்சிருவோம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில, வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. இப்ப நிகழ்ச்சியில பாடல் நம்ம கேட்கலாம், காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. சொல்ல வராங்க நேயர், வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம், சொல்லுங்க.
1: அறிவு இருப்பதால் தான் நம்ம அந்த அனுபவம் வருது.
0: ஆமா,
1: அறிவு இருக்கிறதா அனுபவம் எப்படி வரும்?
0: ஆர்வம். ஆர்வம்,
1: ஆர்வம் எப்படி வரும்? அந்த அறிவு தான் வேலை செய்யுது ஆர்வத்துக்கு.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா
1: ஆர்வம் அறிவு வேலை செய்யாது. இது என்னுடைய கருத்து.
0: ஓகே ஓகே.
1: இப்போ காலத்துக்கு ஏற்ப நம்ம சூழ்நிலையை மாத்திக்கணுமா? வெற்றிக்கு உறுதி என்று காலம் போற போக்குல நம்முடைய வழிமுறை பழைய வழிமுறை பழைய படிப்பு கிடையாது. இப்போ காலத்துக்கு ஏற்ப இந்த புதிய புதிய படைப்புகள்லாம் வருது. வெற்றிக்கு உறுதினா அப்ப என்ன? நம்முடைய அறிவு தானே.
0: ஆமா ஆமா,
1: நேரத்துக்கு ஏற்ப.
0: சரி,
1: அதாவது ஆர்வம் என்பது எப்படி என்ன? அது அறிவு, அறிவு இருப்பதால் தான் அந்த ஆர்வம் சிறக்குது. அப்படி இருக்கும் போது ஆர்வம் வந்து எனக்கு
0: அதனால
1: நம்முடைய சூழ்நிலை வாழ்க்கையில கூட அடிப்படை வந்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்பதான் இப்ப படிப்பு மருத்துவம் குடும்பம் எப்படி நடக்கணும்ன்றது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கணும்.
0: ஓகே, சரிங்க சார். உங்க பேர் ஒரு முறை சொல்லிடலாமா?
2: வெற்றிக்கு
0: உறுதுணை அறிவா ஆர்வமா?
2: வெற்றிக்கு வந்து முதல்ல அறிவு வேணுமா? கல்வி அறிவு வேணும், அனுபவ அறிவு வேணும். ஆனா ஆர்வம் இல்லைன்னா அது முடியாது.
0: ஆமா ஆமா, சரிதான்.
2: அதாவது இருகை ஓசை மாதிரி வேணும். என்ன கேட்டா முதல்ல அறிவு இல்லாம அதெல்லாம் எந்த, இப்போ ஒரு கல்வியை நடத்துற ஒரு மருத்துவரா இருக்காருன்னு ஆர்வம் இருக்கு, அந்த ஆளுக்கு காய்ச்சல் தெரியாக்கணும், அல்லது ஒரு பையனுக்கு இப்ப நான் தான் கணக்கு சொல்லி கொடுக்கறேன்னா அந்த கல்வி அறிவு இல்லைன்னா அந்த எனக்கு ஆர்வம் இருக்கு, அவனுக்கு எப்படியா என் பேரனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கேன்னு
0: வைங்க,
2: எனக்கு அந்த கணக்கை பத்தி ஒரு அறிவு தெரிதல் இருந்தாதானே, எவ்வளவுதான் ஆர்வம் இருந்தாலும் அதை பத்தி புரிதல் தெரிதல் இருந்தாதானம்மா நான் அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி வெற்றிக்கு அவனை நான் வழியில் கொண்டு வர முடியும்.
0: கண்டிப்பா. ஆமா ஆமா.
2: அதனால முதல் தேவை அறிவு, அதோட ஒருங்கிணைந்த தேவை ஆர்வம். அதான் என்னுடைய கருத்துமா.
0: ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சி இணைந்ததற்கு. வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம்.

0: கோவில்.
1: வணக்கம்.
0: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலம் படிக்கிறது பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது
1: அறிவா ஆர்வமா?
0: ஆர்வமா கேக்குறீங்க. அதாவது ஆர்வம் தேவைதான், ஆனா கம்மி கம்மி தானுங்க. அறிவு தான் அதிகமா தேவைப்படுங்க.
1: ஓ சரி சரி சரி.
0: ஏன்னா 90% வந்து அறிவு தாங்க. இப்போ அறிவுன்னு வச்சுங்களா, ஆர்வம் உள்ள ஆளுகளை வச்சு வேலை வாங்கிக்கலாங்க.
1: ஓ
0: சரிங்களா. ஏன்னா ஆர்வம் எல்லா பக்கம் ஒரு திரைப்படத்து மேல என்ன படத்துலங்க எல்லாருமே வந்து ஒரு நடிகரை பார்க்கணும் போவா என்ன பண்ணி சரி தெரியலங்க. வடிவேல் மட்டும் அந்த அறிவை பயன்படுத்தி உருவாய் பார்த்தவர், ரஜினியை பார்த்துவாரு. எல்லாருமே நிறைய பேர் பார்க்கணும் பார்க்கணும் அந்த ஊரே பாக்குங்க. வடிவேல் மட்டும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி உருவாய் பாப்பாரு பாத்தீங்களா. அந்த மாதிரிங்க
1: அறிவு
0: அறிவு தேவைப்படுதுங்க. அறிவு தான் அதிகமா தேவைப்படுதுங்க. ஆர்வம் வந்து சும்மா ஒரு ஒரு உந்துதல் தான். அதாவது ஒரு ஒரு உறுதுணையா இருக்கிறதானுங்க. ஒரு கணவன் மனைவிக்கு வந்து மனைவி வந்து கணவனுக்கு உதவி பண்ற மாதிரி தான். அது ஒரு வழிபோக்கு மாதிரிங்க. ஒரு வழி காமிக்கிறதா ஒரு ஆர்வம் வந்துங்க. அந்த அறிவு தான் இங்க தேவைப்படுதுங்கிறது என்ன தாழ்மையான கருத்து.
1: அருமைங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. தொடர்ந்து ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில நேர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் குரலில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

காற்றலையில் கானங்கள், கற்பனையில் காட்சிகள், மகிழ்ச்சி நிறைந்த காலங்கள். 90 ஆண்டுகளாக என்றும் நம்மோடு ஆகாஷ்வாணி. இது மக்களின் வானொலி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்குறோம். வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா. ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுது, இதை பார்த்தோன்னே இது எப்படிடா கீழே விழுந்தது அப்படின்னு யோசித்து அதில் ஒரு ஆர்வத்தோடு இறங்கி இது வந்து புவியீர்ப்பு விசையினால தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார் நியூட்டன். இதில் அவருக்கு இருந்தது ஆர்வம். இதே இது ஒரு மாணவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் அவன் எடுத்து படித்தது காமர்ஸ் குரூப். அப்போ அந்த இடத்துல ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த இடத்துல அறிவும் இருக்கணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அறிவாக ஆர்வமாக, இதுதான் இன்றைக்கி ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கேள்வியாக கேட்டிருந்தேன். நீர்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சூரநாடுல இருந்து முத்தியாசூர் பதிலாக குமரி மாவட்டம்.
0: ம், சொல்லுங்க ஐயா.
1: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, ஆர்வம் கண்டிப்பாக தேவை, அறிவும் தேவை. அதே நேரத்துல போய் தொழில் செய்யணும்னா ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட 99% இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் கரெக்டா பயன்படுத்தணும்னா 1% இருந்தாதான், அறிவும் அறிவும் ஆர்வமும் சேர்ந்து இருந்தாதான் மெய் வெற்றி கொடுக்கும். ஆனா இந்த முறை மக்கள்ல அறிவு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா அறிவு வந்து கம்மியா தான் இருக்கும். இது என்ன சொல்லிக்கொண்டு வாழ்த்து நடைபெறுகிறேன். நன்றியே நன்றியே நன்றி, வணக்கம், சபாஷ்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் சந்திச்செல்லாம் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அரியலூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: வெற்றிக்கு

0: என்ன கேட்டிருக்கீங்க?
1: வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா?
0: அறிவு தான் தேவை, ஆர்வத்தை வச்சு என்ன பண்ண முடியும்?
1: சரி.
0: ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: அறிவு சார்ந்திருந்தா நம்ம எல்லாத்துலயுமே முன்னேற்றம் வர முடியும். நம்ம வீட்டுல இருக்கிறனால கொஞ்சம் சரியா படிக்கல, படிக்காத படிப்பு இல்லாம பொறுத்தனால நம்ம கொஞ்சம் அறிவு சார்ந்தது கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: நான்
1: சரி.
0: படிக்கும் போது என்ன செய்யணும்னா, தொழில்நுட்பம் மற்றும் அறிவு மற்றும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி எல்லாம் வராங்க உண்டுங்களா இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால அறிவு என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பு கொடுத்த நன்றி மேம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. வாழ்க்கைக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவோடு நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வந்து வெற்றி நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நேர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமச்சிவானந்தம்.
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க, வெற்றிக்கு உறுதுணை அறிவா?
2: அறிவு தான் முக்கியம்.
1: அறிவு
2: வெற்றிக்கு வழி, வெற்றிக்கு துணையாக இருப்பது. அதை நான் வந்து அண்டர்லைன் பண்றேன். அதுக்கு வந்து அறிவு தான் முக்கியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம ஆர்வமா இருந்தாலுமே அந்த அறிவுபூர்வமா சிந்திச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆர்வ கோளாறுல நம்ம ஏதாவது செஞ்சுட்டு அதை வந்து தப்பா கூட முடியாது. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு ஒருத்தருக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு வச்சு, நம்ம ஆர்வ கோளாறுல போய் அவங்கள சுட்டுற கூடாது.
1: ஆமா,
2: அறிவுபூர்வமா ஒரு தட்டை எடுத்து அடிக்கணும்.
1: கண்டிப்பா.
2: அதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியது வந்து அறிவு தான். அதனால வெற்றிக்கு வந்து முக்கியம் வந்து அறிவு தான். அதே மாதிரி வீட்லயுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்வப்படாறல ஏதாவது செஞ்சோம்னா அது தவறா போய் முடியும். அதை அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க, அது கண்டிப்பா அது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் வெற்றியில முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பரா சொல்லிருக்கீங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஆர்வம் இருந்துச்சு, ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆர்வ கோளாறா தான் முடியும். ஆனா அறிவு இருந்தாதான் கண்டிப்பா வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய பாசமான நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் வைரமுத்து, வரிகளில் கோபால் சர்மா, தேவியின் குரலில் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா? பதில் சொல்ல வராங்க நேயர். வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுக்கு.
0: ம், சொல்லுங்க ஐயா.
1: வெற்றிக்கு உறுதுணை அப்படின்னா என்ன பொறுத்த அளவுக்கு அறிவுன்னு தான் நான் சொல்லுவேன் மேடம். காரணம் என்னன்னா, அறிவு தான் எதையுமே அனலைஸ் பண்ணும், எது நல்லது எது கெட்டது அப்படின்னு இந்த பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு தான் இருக்குது. அதாவது குறள்ல கூட ஒண்ணு இருக்கு மேடம், திருக்குறள், அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அந்த அறிவு தான் நம்மளுடைய எதிரிகள்ட்டிருந்து கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி எதுனா அறிவு தான்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: வெற்றிக்கு அறிவுதான் உறுதுணையா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது புக்கட்ட மாவட்டம் கோலாம்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்.
0: பழனியாயம்மா, எப்படி இருக்கீங்க?
2: அதாவது வெற்றிக்கு உறுதுணையா இருப்பது அறிவா ஆர்வமா கேட்டீங்க.
0: ஆமா,
2: ரெண்டுமேதான் முக்கியம். ஆனா ஒண்ணுதான் வேணும் கேட்டா முக்கியமா அறிவு வேணும்.
0: முக்கியமா அறிவு? ஓ சரி.
2: ஆமா, அறிவு இல்லாம நம்ம ஆர்வமா இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் இந்த ஒரு தோல்வி அடைஞ்ச விட்ட சொல்லுவாங்க, ஆர்வ கோளாறுனால தோத்து போயிட்டான்
0: அப்படிம்பாங்க.
2: அறிவு உள்ளவங்கள சொல்ல மாட்டாங்க, அறிவு இருந்துச்சு அதனாலதான் தோத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி முக்கியமா அறிவு தான் முக்கியம். ஏன்னா நமக்கு அறிவு இருந்தாவே நம்ம பல எல்லாத்தையுமே நம்ம யோசிப்போம், சிந்திப்போம். சிந்திச்சு நமக்கு இந்த காரியத்துல நம்ம ஆர்வமா போனா வெற்றி அடையலாம்னு அந்த அறிவு இருந்தாவே நமக்கு ஆர்வம் தன்னால வந்துடும்.
0: சரி சரி,
2: அதனால கண்டிப்பா வந்து நமக்கு அறிவு முக்கியம், ஆர்வம் முக்கியம். அதை தாண்டி வந்து முன்னாடி வந்து நமக்கு அறிவு தான் ரொம்ப முக்கியம். அறிவு இருந்தாவே எல்லா விஷயத்திலுமே

0: நம்ம குடும்பத்திலயா இருக்கட்டும், மற்ற தொழில் துறைகளா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயுமே நம்ம அறிவோட புத்திசாலித்தனமா நம்ம யோசிச்சு நம்ம எண்ணங்கள் வந்து அறிவா இருந்தாவே எல்லாமே நல்ல அழகாவும் அருமையாவும் வாழ்க்கை ஒரு வெற்றிக்கான ஒரு வழிதுணையா உறுதுணையா நமக்கு அறிவு தான் இருக்கும்.
1: அருமையா சொல்லிருக்கிறீங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: நன்றி
1: நன்றி. ஆர்வம் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் இருந்தாதாங்க நம்மளால நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க முடியும், அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் கள்ளம்பள்ளியில இருந்து மாடசாமி.
1: மாடசாமி ஐயா சொல்லுங்க.
2: நான் இப்படிதான் கேள்வி வந்து, அறிவுள்ளவன் மட்டும் ஜெயிக்க முடியாது, அறிவுள்ளவனுக்கு ஆர்வம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும்.
1: ஓகே, அறிவுள்ளவனுக்கு ஆர்வம் இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஓகே ஓகே ஓகே ஓகே.
2: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அறிவு.

0: ஓகே, அறிவு உள்ளவனுக்கு ஆர்வம் இருக்கணும்,
1: ஆர்வம்
0: அப்பதான் ஜெயிக்க
1: இருந்தாலும் தான்
0: முடியும்.
1: அப்பதான் ஜெயிக்க முடியும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே சார்,
1: நன்றி.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அறிவு ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஆர்வம் இருந்தாலே போதுங்க, நம்ம அதை தொடர்ந்து நம்ம அறிவு தேடல் இருக்கும், நம்ம அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றிக்கு உறுதுணை, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அறிவா ஆர்வமா? தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து, கவிதா கிருஷ்ணமூர்த்தி, உன்னிகிருஷ்ணன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வமா பதில் சொல்ல வராங்க நேயர். வணக்கம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: இருக்கு தேனி மாவட்டம் சின்னமலை சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சசிகலாமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா, சூப்பரா இருக்கேன்ப்பா.
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்னப்பா
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றிக்கு உறுதுணை அறிவா ஆர்வம்.
1: வெள்ளை பண்பலையில பேசுறதுக்காண்டி எனக்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு. அதனால 55 நிமிஷமா உட்கார்ந்துகிட்டு லைன
0: பிடிச்சேன்.
1: லைன பிடிச்சு வந்து உங்க தலைப்பு பத்தி பேசணும்ல. அந்த பேசுறதுக்கு உரிய தகவல் வந்து அறிவு தானே திரட்ட முடியும்.
0: ஆமா ஆமா.
1: அப்ப அறிவும் வேணும், ஆர்வமும் வேணும்,
0: ரெண்டுமே வேணும்.
1: ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கமால.
0: அறிவு
1: இருந்தாத்தே நம்ம தேர்ந்தெடுக்கின்ற துறையில ஆர்வம் ஏற்படும். ஆர்வம் இருந்தாத்தே தேடல் அதிகமாகும். தேடல் அதிகமா இருக்கும் போது அதை பத்தி தகவல்கள் வந்து அதிகமா சேகரிக்க முடியும். அப்ப தகவல்லாம் சேர்த்தாச்சு, ஆனா அதை செயல்படுத்தணும்ல. அந்த செயல்படுத்தக்கூடிய திறனே அறிவு. அறிவு இருந்தா தாப்பா நம்ம தேடக்கூடிய தேடலை ஏதாச்சும் செய்து ஏற்பட்டா அதில் உள்ள இடையூறுகளை அறிந்து வெற்றிக்கானுடைய பாதையை வந்து எளிதில் அடைய முடியும்ப்பா.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அப்ப அடைய முடியும் போல வந்து நம்ம சும்மா அப்படி விட்டுடலாமா? விடா முயற்சி பண்ணணும். வெறும் அறிவு மட்டும், அதாவது வெறும் என்னது ஆர்வம் மட்டும் இருந்தா குண்டாஞ்சட்டியில குதிரை ஓடுற மாதிரி வெளியில வர முடியாது. குண்டாஞ்சட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். அப்ப அறிவு இருந்தாத்தே வெளியில வர முடியும்.
0: ஆமா கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றி நன்றி, அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: குமார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: மேடம், வெற்றிக்கு உதவியாக இருப்பது அறிவா
0: ஆர்வமா?
2: ஆர்வம்
0: இருந்தாலே அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு
2: சொல்றீங்க.
0: வெற்றிக்கு உறுதுணை. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிட்டாயனர். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஆர்வமா?

0: கேட்டிருக்கீங்க. அறிவு இருந்தா தானே மேடம் ஆர்வமே வரும்.
1: ஓ சரி. ஆ ஆ
0: அறிவு வேணும், ஆர்வம் வேணும். அறிவோட ஆர்வம், அறிவு இருந்து ஆர்வத்தோட செய்ய அந்த இது எங்க போனாலும் வெற்றிகரமா இருக்கும் மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. என்னதான் ஆர்வம் இருந்தாலும் அறிவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நமக்கு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவு வந்து நமக்கு அந்த அறிவு தான் கொடுக்குது. அதனால் அறிவு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சில நேர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நேர்கள் சொன்னாங்க ஆர்வம் ரொம்ப முக்கியங்க. ஆர்வம் இருந்தாலே நம்மளுடைய தேடுதல் இருக்கும், அதுலேருந்து நமக்கு வந்து முயற்சி செய்வோம், நிறைய தேடுவோம், அப்போ நமக்கு அறிவு வளரும். அந்த அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நேர் சூப்பராக சொன்னாங்க ஆர்வம் வெற்றி ரெண்டும், ஆர்வம் அறிவு ரெண்டுமேங்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி, ரெண்டுமே முக்கியம்தான். அதில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு ஆர்வம், அது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி, அது நமக்கு தேவை. அதிலிருந்து நம்ம முயற்சி செஞ்சு நம்ம நிறைய தேடி நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றிங்கிறது நமக்கு தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து அந்த படிப்பை பிடிச்சிருந்தா மட்டும்தான், அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க படிப்பாங்க. சில சப்ஜெக்டில் மட்டும் மார்க் கம்மியாக இருப்பாங்க, ஏன் படிக்கலை அப்படின்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஆர்வம் அப்படிங்கிறது குறையுது. அதனால் வாழ்க்கையில் வந்து ஆர்வம் இருந்தால் அவங்க வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆர்வத்தோடு கூறிய அறிவும், அறிவோடு கூறிய ஆர்வமும் நமக்கு இருந்தால் தான் வாழ்க்கையில் ரொம்பவே வெற்றியடையலாம். நேர்களும் அழகாக சொன்னாங்க ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அறிவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அழகாக பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜி ரம்யா. நிகழ்ச்சி நிறைவான பாடல் நம்ம கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடியிருக்கிறாங்க பாடல் அரசாட்சி திரைப்படத்திலிருந்து.

நேர்லே அடுத்ததாக பொது அறிவு கேள்விகளோடு உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 10:03 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்க ரெடி ஆயிட்டேன். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462-2256-1132 மற்றும் 0462-2256-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம், யாரெங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், நான்

0: உடையம்புலி சுதா நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து எங்கேயும் காதல்
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதி, ஆப்ஷன் பி பாரதிதாசன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நினைஞ்சிருங்க.

0: பத்து மணி பத்து நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனமுருமுதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்காங்க சுரண்டையில இருந்து பாப்பா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வாட்ச்மேன் வடிவேலு அப்படிங்கிற படத்துல இருந்து கண்ணத்தில் கண்ணம் வைக்க.
0: கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா?
1: ஆமா மேம்.
0: அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி.
1: தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்க. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு. தமிழர்களின் மிக புகழ்பெற்ற கவிஞர்களுள் ஒருவராக விளங்கியவர் மகாகவி பாரதி என்றும் தேசிய கவி என்றும் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய பாரதியார். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் மக்களிடம் தேசப்பற்று, சுதந்திர உணர்வு மற்றும் தன்னம்பிக்கையை எழுப்பிய கவிதைகளை எழுதியதால இந்த பெருமையை இவர் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே கவிதை எழுதும் திறமையால் எட்டயபுரம் அரசால் பாரதி அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. அந்நிய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்க பல தேசப்பற்று கவிதைகள் மற்றும் பாடல்கள் எழுதினாரு. தேசப்பற்று, சுதந்திரம், பெண்கள் முன்னேற்றம், ஜாதி ஒழிப்பு, கல்வியின் அவசியம், சமத்துவம், தமிழ்மொழி பெருமை, இது போன்ற முக்கிய கருத்துக்களை அவருடைய பாடல்களால மக்கள் மனதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. அதனால அவருக்கு தேசிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு.

0: பத்து மணி 16 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நம்மவர். அதுல பாடல் கவிஞர் வாலி, மகேஷ் பாடியவர்கள்
0: கண்டிப்பா சார். உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, பாடல் கேட்கலாம். பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி 2026 முதலாவது சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:23 நேயர்கள் இணைந்திருப்பது மனமிருமுதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அமைதி படை படத்துல இருந்து சொல்லி வீடு வெண்ணி மீனது.
0: கண்டிப்பா சார், இந்த பாடல் கேட்டுலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: இந்தியா.
0: சரியான பதில், சரியான பதில்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. 2026 முதலாவது சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கான சரியான பதில் ஏ, அதாவது ஆப்ஷன் ஏ, இந்தியா. இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சம்மிட் அப்படிங்கிறது உலக பெரிய காட்டுப்பூனைகள் இனங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச கூட்டமைப்பு. 2023 அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறமா 2024 இது அதிகாரப்பூர்வ சர்வதேச அமைப்பாக உருவாக்கப்பட்டது. புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சீட்டா, அதுக்கப்புறமா ஜாக்குவார், பூமா போன்ற 7 முக்கிய பெரிய காட்டுப்பூனை இனங்களை பாதுகாக்கிறதுல இந்த கூட்டமைப்பு நோக்கமாக வச்சிருக்கிறாங்க. உலகில் 7 பெரும் பூனைகளில் 5 இனங்கள் வாழக்கூடிய ஒரே நாடு இந்தியா. இதனால உலகளாவிய வனவிலங்கு பாதுகாப்புல இந்தியா முக்கிய பங்கு வகிக்குது. அதனால 2026 முதலாவது சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு

10:30 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவது பாடல் கேட்க யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்ததாவதா யாரு என்ன பாடல் கேட்கறதுக்காக வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு தொடரலாம். அதுக்கு முன்னாடி, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மோக்ரஸ் சுஸ்கா என்பது எந்த உயிரின வகையை சேர்ந்தது? சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மோக்ரஸ் சுஸ்கா என்பது எந்த உயிரின வகையை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ தவளை, ஆப்ஷன் பி சிலந்தி.

0: 10:35 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பேசுறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கேன் வசந்தம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மோக்ரா சுஸ்கா என்பது எந்த உயிரின வகையை சேர்ந்தது? அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. நம்மளே அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மூக்ரா சுஸ்கா என்பது எந்த உயிரின வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். இது ஒரு சிலந்தி வகையை சேர்ந்தது. அதாவது இந்தியாவில் கண்டறியப்பட்ட புதிய சிலந்தி இனங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் ராஜஸ்தான், குஜராத் போன்ற வறண்ட பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் மூலமாக இந்தியாவின் பாலைவன மற்றும் வறண்ட சூழ்நிலைகளிலையும் தனித்துவமான உயிரினங்கள் வாழுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த புதிய சிலந்தி இனத்தின் கண்டுபிடிப்பு மூலம் இந்தியாவில் உயிரியல் செல்வம் வெளிப்படுது. இன்னும் பல உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் என்ன அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நமக்கு வலியுறுத்தப்படுது. முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1975 எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி நாகாலாந்து. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க? முருகன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஹலோ. ஆ சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? கண்டிப்பா சார் பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1975 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி நாகாலாந்து.

0: கண்டிப்பா சார், பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா,
1: கேள்வி கேட்கலையே மேடம்.
0: 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1975 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி நாகாலாந்து. சிக்கிம். சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. 1975 ஆண்டின் 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது சிக்கிமுடன் தொடர்புடையது. இந்திய அரசியலமைப்பின் 36வது திருத்தச் சட்டம் மூலம் சிக்கிம் இந்தியாவின் முழுமையான மாநிலமாக இணைக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி வரைக்கும் சிக்கிம் இந்தியாவின் பாதுகாப்பிலிருந்து ஒரு அரசாட்சி பகுதியாக இருந்தது. அங்கு சோக்கியால் அப்படிங்கிற மன்னருடைய ஆட்சி நடைபெற்று இருந்தது. 1975 ஆண்டு நடைபெற்ற பொது வாக்கெடுப்பின்படி மக்கள் பெரும்பான்மையாக இந்தியாவுடன் முழுமையாக இணைய ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா இந்திய பாராளுமன்றம் 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றுச்சு. சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 371F அப்படிங்கிறதும் சேர்க்கப்பட்டது. சிக்கிம் மக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் வழங்கப்பட்டது. சோக்கியால் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச சிறுத்தை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

0: 10:51 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து உன்னை நினைத்து படத்துல வந்து சில் சில் சில்லா அந்த பாட்டு கொடுத்துருக்கேன் மேடம்.
0: கண்டிப்பா சார், உங்களுக்கான கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? சர்வதேச சிறுத்தை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மே 5, ஆப்ஷன் பி மே 3.
1: மே 3
0: சரியான பதில். நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சர்வதேச சிறுத்தை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 3 அனுசரிக்கப்படுது. சிறுத்தைகள் உலகின் முக்கியமான காட்டு விலங்குகளில் ஒன்றாகும். அவை சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா காடு அழிப்பு, சட்டவிரோத வேட்டை, மனிதர் விலங்கு மோதல் போன்ற காரணங்களால சிறுத்தையின் எண்ணிக்கை குறைந்து வருது. இதன் காரணமா மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல மே 3 அன்று சர்வதேச சிறுத்தை தினம் கடைபிடிக்கப்படுது. சிறுத்தைகளை பாதுகாப்பதோட அவசியத்தை எடுத்துரைக்கிறது, உயிரியல் பல்வகைமையை பாதுகாக்கிறது, சட்டவிரோத வேட்டையை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, காட்டு விலங்கு பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு கல்வியளித்தல் போன்ற நோக்கங்களுக்காக சர்வதேச சிறுத்தை தினம் அனுசரிக்கப்படுது.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான நேரா. வணக்கம், யாரெங்க பேசுறீங்க? வணக்கம் சார்.
1: வடக்கு கரலூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்
0: சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் அந்த ஏழு நாட்கள், பாக்கியராஜ் சார் நடித்த படம்.
0: என்ன பாடல்?
1: என்ன இருந்தது அந்த பாடுமா?
0: நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை துறை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஷ்ரம் சுவிதா போர்ட்டல் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த இணையதளம். இந்த இணையதளத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, இதன் மூலமாக யார் பயனடைவாங்க சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம், அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் 2014 தொடங்கப்பட்டது. தலைமை தொழிலாளர் ஆணைய அலுவலகம், ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி, ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ, அப்புறம் சுரங்க பாதுகாப்பு இயக்குநரகம், இந்த 4 முக்கிய அமைப்புகளுடன் இணைந்து இந்த ஒருங்கிணைந்த வலைதளமான சுவிதா போர்ட்டலை வந்து, ஸ்ரம் சுவிதா போர்ட்டலை வந்து செயல்படுத்திகிட்ருக்கிறாங்க. இது குறிப்பாக எதுக்குன்னா, தொழில் நிறுவனங்களுடைய முதலாளிகளும் அமலாக்க முகமைகள் அவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்காகவும், தொழிலாளர் சட்டங்கள், அதில் ஆன்லைன் பதிவுகள், ஆய்வுகள், ரிட்டர்ன் தாக்குதல்கள், இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டலை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில் வழங்கக்கூடிய மேலும் வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு கேட்கலாம் பாடல், ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: மாமாவும் பொண்ணை கொடு,

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியோடு இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் இந்த இணையதளம் வழங்கக்கூடிய சேவைகளை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். தொழிற்சாலை தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள், இந்த மாதிரி உடல் உழைப்பில் ஏற்படக்கூடிய தொழிலாளர்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களும் அதனுடைய முதலாளிகளும் அவங்களுக்கு என்னென்ன தொழிலாளர் சட்டங்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டலில் பதிவு செய்த பிறகு அந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துக்கும் அவங்களுடைய முதலாளிகளுக்கும் தனித்துவமான தொழிலாளர் அடையாள எண் வந்து வழங்கப்படுமா, இதை வச்சு தான் அந்த இணையதளத்தில் வழங்கக்கூடிய பல்வேறு சேவைகளை அவங்களால் பெற முடியும். இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் மூலமாக தொழிலாளர் நிறுவனங்களுக்கு என்னென்ன சேவைகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு பிறகு மலேசியா வாசுதேவன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க. சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி தொழில் நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைந்த இணையதளமான ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் முதலாளிகள் மற்றும் அமலாக்க நிறுவனங்களை இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பு கருவியாக இருக்குது. இது மூலமாக முதலாளிகள் மற்றும் அவங்களுடைய நிறுவனங்கள் அவங்களுடைய வருமான வரி அறிக்கைகளை ஆன்லைனில் எளிதாக சமர்ப்பிக்கலாம். தொழிலாளர் சட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதை நாம் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த செயல்முறைகளை எளிதாக்குறதுக்கும் இந்த வலைதளம் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் துறை தொடர்பான பல்வேறு ஒப்புதல்களை மேற்கொள்றதுக்கும் இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் இணையதளம் வந்து உதவியாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 தொழிலாளர் நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைந்த இணையதளம் ஸ்ரம் சுவிதா போர்ட்டல் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த நிறுவனத்தில் தொழிலாளர் ஆய்வு நடக்குது அப்படின்னா அதனுடைய அமலாக்கம் பற்றிய ஒருங்கிணைந்த தகவல்களை அந்த ஆய்வறிக்கையை ஒரே இடத்துல அதுவும் ஆன்லைனில் பதிவிடுறதுக்கு வசதியாக இருக்குது இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல். அது மட்டும் இல்லாமல் வணிக விதிமுறைகளை எளிமைப்படுத்துறதுக்கும் தொழிலாளர் ஆய்வுகளை ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஸ்ரம் சுவிதா போர்ட்டல். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை.

0: கேட்டுட்டுக்கிறீங்க வெளிச்சம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி வெளிச்சம் நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உள்ளூர் தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ரம்யா, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படலாம், இல்லை சில விஷயங்கள் நமக்கே தேவைப்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தான் நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் நாளைக்கும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ வெளிச்சம் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறோம். அந்த வகையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம், அதாவது கோவில்பட்டியில் உள்ள அந்த சுற்றி உள்ள கிராமங்கள் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடைபெறதா இருந்துச்சு. அது வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லி அது அந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நாளைக்கு கிடையாது, பின்னர் எப்போ அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தேதியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நாளைக்கு அந்த கூட்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தால் கூட இது பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம்.
0: அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் 20 தேதி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது.

0: களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டை அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வர 20ஆம் தேதி நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால விவசாயிகள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை இந்த முகாமில் தெரிவிக்கலாம்.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கே பில் பே பண்ணி ஆகணும்னு இருக்கும், ஆனால் நம்ம வந்து பலதரப்பட்ட வேலைகள் வச்சுருப்போம், அதனால இருந்தாலும் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், அது பண்ணாமலே போயிடுவோம். அது பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். அது என்ன தகவல், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாடலை தொடர்ந்து நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
0: பாடல் கேட்கலாம். எங்கள் முதலாளி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 11:40 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி.
2: முக்கியமாக காலையிலையோ இல்லை மத்தியானமோ எப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பதட்டமாயிரும். பதட்டமாயிரும்னு சொல்கிறத விட என்னடா இப்படி கரண்ட் போயிட்டே அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த வகையில் நாளைக்கு மின்தடை ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற இருக்கிறதுனால விக்ரமசிங்கபுரம், ஆழ்வார்குறிச்சி, தாழையூத்து, சீதபர்பநல்லூர் இந்த துணை மின் நிலையங்கள்லாம் பராமரிப்பு பணி நடத்துகிறாங்க, மாதாந்திர பராமரிப்பு பணி. அதனால் மின் விநியோகம் வந்து காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த துணை மின் நிலையங்களுக்கு கீழே உள்ள அந்த பகுதிகளுக்கெல்லாம் மின் விநியோகம் இருக்காது. எப்போன்னா காலையில் 9 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில். அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலையும் கரிவலம்பந்தநல்லூர், கீழப்பாவூர், அச்சன்புதூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடக்கிறதுனால காலை 8 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது இந்த சுற்றி உள்ள பகுதிகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சில கட்டணங்கள்லாம் செலுத்துறதுக்கு கடைசி டேட் இதாயிடுச்சுன்னா நமக்கு வந்து மறந்துடுச்சுன்னா என்ன செய்ய முடியுமா?
1: கரண்ட் பில் கட்ட மறந்துட்டோம்னா அவங்க
2: மறுநாளே கரண்ட் கட் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் கட்டி தான் நம்ம அந்த இதை திருப்பி எடுத்துக்கணும். ஸோ அந்த அசௌகரியங்கள்லேருந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ எல்லாமே நம்ம மொபைலில் தான் இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த வகையில் www.tnpdcl.org அப்படிங்கிற இணையதளத்தில் இபி ஆட்டோ பே அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மின் இணைப்பு எண், மற்ற விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுடைய பெயர், கைபேசி எண் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த கணக்கெடுக்கப்பட்ட நாள்லேருந்து என்றைக்கு கணக்கெடுக்கிறாங்களோ அந்த நாள்லேருந்து 10 நாள் கழித்து நம்ம வந்து ஆட்டோ பே கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்தோம் அப்படின்னா 10 நாள் கழித்து நீங்கள் எந்த தேதியில் உங்களுக்கு கொடுக்க விருப்பமோ அந்த தேதி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு கரெக்டாக ஆட்டோ பே ஆகிடும். நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்னைக்கு கட்டணும் என்னதுன்னு மாசம் மாசம் கொடுக்கறது இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இபி பில் கட்ட போறோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து அதை இபி வந்து ஆட்டோ பே வந்து நமக்கு இதாகிக்கணும்.
1: ஓகே, இப்போ இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மனோ குரலில் பணக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து அடுத்ததா என்ன தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தென்காசியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வர்ற 22ஆம் தேதி நடக்க இருக்குதுங்க. தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இந்த மாதத்துக்கான வேலைவாய்ப்பு முகாம் வர 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் அவங்களுடைய வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் அந்த அலுவலக வளாகத்தில் வச்சு நடக்குது. இதில் 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வேலை தேடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகாமில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு முன்னாடி www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற அந்த வலைதளத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய விவரங்களை வந்து பதிவு செஞ்சுருக்கணும். பதிவு செஞ்சுட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கலாம்.
1: ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து எங்கேயாவது போகணும்னு நினைப்போம், எங்கேயுமே போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை, ஜங்ஷன், கேடிசி நகர், இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் டவுன், இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம மாவட்ட அறிவியல் மையத்துக்கு ஒரு விசிட் வந்துட்டு போகலாம். அது எதுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், இவ்வளோ நாளாக அறிவியல் மையம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு யோசித்தாலும் இன்றைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். அதனால் இன்றைக்கி வந்து மாவட்ட அறிவியல் மையம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி இலவசம்னு சொல்லியிருக்காங்க. 3D காட்சிக்கு மட்டும் தனி நுழைவு கட்டணம், மற்ற வகையில் உள்ள வர்றதுக்கான அனுமதி கட்டணம் இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதனால இன்னைக்கு வீட்டில் விடுமுறை நேரத்தில் குழந்தைகளை அழகாக கூட்டிட்டு நீங்கள் சயின்ஸ் சென்டருக்கு போயிட்டு வரலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், ஜானகி குரலில்.

இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியோடு. வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் அவங்க வந்து அவங்களுக்குன்னு விவசாயிகளுக்குன்னு அடையாள எண் வந்து கொடுப்பாங்களாம். அந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு பெறக்கூடிய விவசாயிகள், பயன்பெறக்கூடிய விவசாயிகள் அந்த அடையாள எண் பெறாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மறக்காமல் அந்த அடையாள எண் வாங்கிக்கணும். ஏன்னா இனிமேல் அந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும்னா அந்த அடையாள எண்ணை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பொது சேவை மையத்தில் அப்படி இல்லாட்டி அங்கே அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நேரடியாகவும் போய் நீங்கள் அந்த அடையாள எண் பெறலாம். அப்படி இல்லாட்டி அவங்க முகாம்கள் நடத்துவாங்களாம் கிராமந்தோறும், அதுலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு கூட அந்த விவசாயிகளுக்கான அடையாள எண் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு கடைசி தேதி 30/5/2026 அப்படிங்கிறதையும் சொல்லி

0: பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தென்காசி மாவட்டத்தில் பிஎன் கிசான் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் மறக்காமல் உங்களுக்கான அடையாள எண்ணை வாங்கிக்கோங்க.
1: அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அக்னி நட்சத்திரம்ங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. மதுரை, கோவை, நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வானிலை மையத்துடைய தகவல் படி மே 26 தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை இருக்கும் அப்படின்னும், நாளைக்கு கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, மதுரை போன்ற மாவட்டங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி
0: இருக்காங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம். வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் பாடல்.

இனிய வணக்கம் நேர்களே. இனி இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை தெரிந்து கொள்வோம். இன்று பிற்பகல் 12:10 மற்றும் 12:50 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் பொது சேவை மையங்களில் தொலைதொடர்பு மூலம் சட்ட ஆலோசனை தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் வேந்தவியாஸ் அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை. ஒன்று 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல்நல ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சமுத்ரா பிரச்சேத். 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் 1982. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரைசை. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 அறிவியல் நேரம். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கல்லிடை குறிச்சி தே பவினா ரோஸ்லின் அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 12:12 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு இருக்கிறீங்க சிநேகிதியே. என் நாடு இந்தியா, எந்திரிச்சு ஓடுங்க, வர்றாங்க ரம்யா. ஆமாங்க, அந்த அளவுக்கு அதிரடியாக பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க ரம்யா. அவங்க கூடவே பேசுறதுக்கு வந்திருக்கேன் நான் சுபகலா. இன்னைக்கு சிநேகிதியே நிகழ்ச்சியில தான் பேச இருக்கிறோம் ரம்யா.
1: உங்களை மாதிரி எனக்கு ரைமிங்கா பேச தெரியாது. கலக்கலா பேச வந்திருக்காங்க சுபகலா. எப்படி
0: இன்னைக்கு வந்து நம்ம சிநேகிதியின் நிகழ்ச்சியில வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து தற்பெருமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பரவாயில்ல இந்த நல்ல செயல், ஒரு குட் மேனரிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்குமே நமக்கே தோணும் என்கிட்ட அந்த செயல் நல்ல செயல் அப்படின்னு நானே நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்டயே நீங்கள் வியந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல செயல் எது, அதை நினச்சி நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு சிநேகிதியின் நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462-156-1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் பகிர்ந்துக்கலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள் அப்படிங்கிறத.
1: நம்ம தோழிகள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: பாட்டு கேட்டுடலாம், அதுக்குள்ள சிநேகிதிகளும் வந்துருவாங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் வருது, கேளுங்க.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: பனிரெண்டு மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 106.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். எங்க அம்மா ரம்யாமட்டையும் நீங்க சுபி தோல் சுபகலாமணி பேசுறது கடையிலிருந்து பீமா இருந்தா நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கிறோம் பீமா, சொல்லுங்க.
3: நாங்க
1: சொல்லிருவோம் பீமா அம்மா அப்படின்னு சொன்னாலே சிரிப்பு தான்.
2: ஆமா, புன்னகை.
1: சிரிப்பு பீமா.

0: பத்து கலைஞ்சு நகையா பத்தியா, நகை விக்கிற வேலையில பத்து கலைஞ்சு நகையும். அப்படி சொல்ல வேண்டியதுதானே.
1: ஒரு கடு வளவு இருந்தா கூட நான் இறைவன் உடனே இறைவன் ஒன்னாலே வந்துட்டு ஒன்னாலே வர போயிருது, இன்னும் ஒன்னாலே வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு.
0: கண்டிப்பா நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம் எங்க அம்மா ரெண்டோருக்கும் தேங்க்யூ
2: தேங்க்யூ. சரி சுபகலா, நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த செயலை நினைத்து நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க?
0: நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செயலைன்னா பெரிய லெவல்ல வந்து எந்த விஷயமும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து பழகிக்கிட்டேன். அந்த விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நேர் வராங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு அடுத்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க
3: ஜோதி பேசுறேன் மேடம்.
0: முகவூர் ஜோதி, சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நான் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சு முடிச்சாலும் மனசுக்குள்ள இறைவனுக்கு நன்றி
0: சொல்லிடுவேன்.
3: அடுத்தது வெளியில யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண உதவி உதவி சொன்னாங்க, உடனே அவங்களுக்கு வெளிப்படையே நன்றி சொல்லிடுவேன். இது அப்படின்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் மேடம்.
0: நன்றி சொல்லுமா?
3: எனக்கே எனக்கு பிடிக்காத
0: நன்றி
3: சொன்னாலும் கோவம் வராது. அதிகமா
0: கோவம் வராதா?
3: கோபம் வராது மேடம் எனக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல கோபம் வராது. அத வந்து மனசுக்கு ஒரு இது அமைதியாக்கிடுவேன்
0: நானு. அதாவது உங்ககிட்ட கோபம் வராத குணம் ஒண்ணும், நன்றி மத்தவங்களுக்கு நன்றி சொல்றது
3: ஆட்டோமேட்டிக் வந்துடும், நன்றி சொல்லிடும் உடனே.
0: இது ரெண்டும் வந்து உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச நல்ல செயல்.
3: ஆமா மேடம், நானே எனக்கு பிடிச்ச நல்லதானே இது.
0: சரி நன்றிப்பா, நன்றி. நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில ஒரு பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
2: ஆமா ஆமா,
0: என்னோட நல்ல செயல் என்னன்னு கேட்டுட்டீங்க, அதை சொல்ல
2: தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா இருக்கேன். இப்ப பாட்டு
0: உங்ககிட்டயும் திரும்ப கேட்போம்ல.
2: சரி சரி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: பன்னிரண்டு மணி 28 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள் என்ற தலைப்பில் தான் ஸ்நேகிதிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் எங்கிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுருவோம்.
2: வணக்கம். வணக்கம்.
3: நல்லா இருக்கோம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு போலாம்.
1: போன வாரம் கருவாட்டு குழம்பு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன குழம்பு?
2: வண்டியை
3: உடனடியா
1: சமைச்சு சாப்பாடு பண்ணி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செயலை நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா?
2: ஆமா, கண்டிப்பா நினைச்சு பெருமைப்படுறேன்.
1: நன்றி. நன்றி.
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஓகே, உங்க இணைப்பு விட்டு போயிட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. சொல்றேன் நீங்களே உங்களுடைய செயல், நீங்க பெருமைப்படக்கூடிய அந்த செயல் என்ன?
1: நீ விட மாட்டீங்கடா.
3: ஆமா, விடவே மாட்டேன்.
1: என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சாலையில் இருக்கும்போது வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி யாசகங்கள்லாம் கேட்பாங்க. காசு கொடுங்க, பசிக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி யாராவது வந்து காசு கேட்டால் நான் காசு கொடுக்க மாட்டேன்.
3: அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
1: காசு கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து பசிக்குது, காசு கொடுங்க, சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நேராக அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கடையில் உட்கார வச்சு, உங்களுக்கு பசிக்கு தானே செய்து, சாப்பாடு தானே வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டு பில்லு பே பண்ணிட்டு நான் போயிடுவேன். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, டீ கேட்டாங்க. சில பேர் டீ குடிக்கணும், 10 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் டீ தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டீயை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள இது பண்ணிடுவேன். இது வந்து யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம நான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறக்கு நிற்கும் போது நிறைய பேர் வந்து காசு கேட்பாங்க. சும்மா காசு கேட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். சில பேர் வந்து பசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு பசிக்கு, உண்மையிலே பசிக்கு தான் நீங்கள் கேட்குறீங்கன்னா வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை வாங்கி கொடுத்து அனுப்பிடுவேன். நிறைய பேர் சாப்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் இல்லை வேண்டாம்

0: எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, நான் காசு கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு.
1: இதுதான் நல்ல விஷயமா
0: உண்மையிலே வந்து அவங்க கேட்கக்கூடியது வந்து நம்ம கேட்குறாங்க அவங்க, ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து சரியான வகையில் அவங்களுக்கு பயன்படணும். உண்மையிலேயே நிறைய பேர் பசிக்காகவே கேட்பாங்க, சில
1: ஆமாம்.
0: பேர் அப்படி கிடையாது. காசு வந்து இன்றைக்கி நிறைய வேறு செயல்களுக்காகவும் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி உண்மையிலே பசிக்காக கேட்குறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அப்படி கேட்குறவங்களுக்கு சாப்பாடோ இல்லை காஃபியோ வந்து வாங்கி கொடுக்குறது என்னோடய பழக்கம். அது எங்கே பார்த்தாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, கண்டிப்பாக அதை
1: நல்ல
0: பண்ணுவேன்.
1: விஷயம்தான், வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க இந்த நல்ல விஷயத்தை. சரி, அப்போ வந்து இப்போ பாடலுக்கான நேரம். எனக்கு ஒரு சந்தேகம், முதல்ல பாட்டு கேட்டோம் செம்பருத்தி பூ, ரெண்டாவது பாட்டு கேட்டோம் செவ்வந்தி பூ,
0: சரி,
1: இப்போவும் ஏதோ பூ பாட்டு தான் நீ வச்சிருக்கீங்களோன்னு தோணுது.
0: கண்டிப்பாக இப்போ அடுத்து வரக்கூடிய பூ பூசணி பூ வரப்போகுது.
1: ஓ, பூசணி பூ. சரி, வருது
0: ஆமாம்,
1: கேட்டு ரசிங்க.
0: நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: பன்னிரண்டு 12:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களிடம் இருக்கும் எந்த நல்ல செயலை நினைத்து நீங்களே பெருமை கொள்வீர்கள் அப்படின்னு தான் நம்ம ஸ்நேகிதிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. திவ்யா நீங்க, ரம்யா நீங்க சொல்லுங்க.
3: அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, பொதுவாக அந்த பொது இடங்களில் நிறைய பேர் குப்பையை வந்து வெளியில் போடுவாங்க. இப்போ சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஏதோ சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த கவரெல்லாம் அப்படியே கீழே போட்டு போவாங்க. எனக்கு வந்து அதுக்கு கை வரவே வராது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் பேகுக்குள்ளேயே அந்த மாதிரி குப்பை எதுவுமே வெளியில் போடாமல் பேகுக்குள்ளேயே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எப்போ நான் குப்பை தொட்டியை பார்க்குறேனோ அப்போ அந்த குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் போட்டுருவேன். அதனால் எனக்கு பொது இடங்களில் எனக்கு குப்பை போடுற பழக்கம் வந்து கிடையாது.
2: நல்ல செயல், நல்ல முக்கியமான ஒரு செயல்.
3: ஆமாம். அது அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பூச்சி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், அதை அடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நான் வந்து அதை வந்து பத்திரமா அதை தூக்கி வெளியில் போடுவேன். ஒரு துணியை போட்டு அதை பிடிச்சி, ஏன்னா அது ஏதாவது நமக்கு கையில் தொடும்போது ஏதாவது ஆயிரும்ல, அதனால ஏதாவது துணியை போட்டு எடுத்து பத்திரமா வெளியில் கொண்டு போய் விடுவேன்.
2: தேள் வந்தாலும் துணியை போட்டு பிடிச்சிருவீங்க.
3: தேள் வந்தால் வந்து விரட்டி விட்டுருவேன், போ போ போ போ அப்படின்னு விரட்டி விட்டுருவேன், அது போயிடும். அந்த மாதிரி ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை நினைச்சு கிரேட் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம தட்டி கொடுத்துக்கிட வேண்டியதான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சில விஷயங்கள் பண்ணும்போது வந்து பரவாயில்ல, இது நல்ல விஷயமா இருக்கே, இதையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், மெயின்டைன் அப்படின்னு சொல்லி நமக்கே அந்த செயலை தொடரணும்னு சில விஷயங்கள் தோணும் இல்லையா. நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் சிலர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். சில பாடங்கள் அப்படிங்கறத வந்து கத்துக்கிட்டு அதுல இருந்து நல்ல விஷயங்களை நம்ம செய்ய. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த யாரை பார்த்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, காசு கேட்டா சாப்பாடு கேட்டேன், அந்த செயல் எப்படின்னா எனக்கு ஒரு அனுபவம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறாரு, ரொம்ப பசி அது இதுன்னு சொல்லி வாங்குறாரு. பட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சாப்பிடலை, அவர் வந்து மது தான் அதுதான் இது பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு காசு அந்த பகுதியில் வந்து காசு கேட்டாலே கொடுக்கறதில்ல. ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் காசு வாங்கிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது, அதுக்கு ஏன் பசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க? உண்மையிலேயே பசியிலே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ பசிங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்துகிறது உண்மையோ பொய்யோ இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடவும். நிறைய பேர் சாப்பிட மாட்டேன், வேணாம் காசு தான் வேணுமா, சில பேர் பரவாயில்லன்னு சாப்பிடுவாங்க, அப்படி சொல்கிறவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஸோ அது வந்து என்கிட்டே நான் இப்போ சமீப காலமாக வந்து அந்த செயலை நான் வளர்த்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை
3: கேட்கலாம். உங்களை பார்க்குறவங்களும் நிச்சயமாக இதே நம்மளும் செய்யலாமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதே விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.
2: கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் தமிழில் செய்திகள் வர இருக்குது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகளை தொடர்ந்து மீண்டும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேசலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சர்

0: அமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார்.

ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%-40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1000 அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் CISF துணைத் தலைவர் விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய்சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜுவான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திசையெங்கும் இசை சாரலா, இந்த ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். பனிரெண்டு மணி 51 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த நல்ல செயலை நினைச்சு நீங்களே பெருமைப்படுறீங்க அப்படின்னு தான் நம்ம ஸ்நேகிதிகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா ரம்யா?
2: ஆமாம்,
1: ஆமாம். அப்போ நீங்களும் வந்து உங்கள் பங்குக்கு 2 செய்தியை சொல்லிட்டீங்க, நானும் ஒன்று சொல்லிட்டேன் நல்ல செயல்னு. நிறைய பேர்கிட்ட நிறைய நல்ல செயல்கள் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் வந்து சில செயல்களை வந்து அவங்களுக்கே அந்த இது வந்து நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக இருக்குது, இந்த செயலை வந்து நம்ம மேலும் வளர்த்து அப்படிங்கிற விதம் வந்து தோணும் இல்லையா நிறைய பேருக்கு? அந்த வகையில் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, இது கூட நான் கூட செய்வேனே, ஒரு டைம் செஞ்சுருக்கேன், ஆனால் இது வந்து நான் அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து ஆமாம் இது கூட நல்ல செயலாக இருக்கே செய்யலான்னு ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செயலை நம்மளும் இதேமாரி தொடர்ந்து செய்யலாமே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செயல்களை வளர்த்துக்கலாமே அப்படிங்கிற வகையிலையும் யோசிப்பாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பை கொடுத்துருந்தோம். இந்த தலைப்பில் வந்து நிறைய ஸ்நேகிதிகள் அதாவது கலந்து பேசிக்கிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முதல்ல கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி, ஏன்னா நாட்டில் எவ்வளவோ பேர் எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, இன்றைக்கி நமக்கு வந்து நல்ல ஒரு பிறப்பை கொடுத்துருக்கிறாரு கடவுள், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லுவேன். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன்னு பீமாமா சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தங்களும் முகவர் ஜோதியும் வந்து எனக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருக்குது அது அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அடுத்து சாந்தி அம்மா அவங்க சொன்னாங்க, நான் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் சரி உடனடியாக சமைச்சு விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல செயல் என்கிட்ட இருக்குது, அதை நினச்சி நானே பெருமைப்பட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல செயல்களை சொன்னாங்க. நீங்கள் கூட ஒரு நல்ல செயல்களை சொல்லியிருக்கீங்க, 2 நல்ல செயல்களை.
2: ஆமாம், நம்மளுடைய நல்ல பண்புகளை பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைங்களும் வளருவாங்க இல்லையா, அதனால நம்மளுடைய நல்ல பண்புகளை மென்மேலும் வளர்த்துப்போம்னு சொல்லிட்டு
1: நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு பேசின ஸ்நேகிதிகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா,
2: நான் உங்கள் அஜய் ரம்யா.
1: நிகழ்ச்சியில் பாடல் வருது, கேளுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள்.

0: வரிசையில் இன்று நாம் கேட்கவிருப்பது பிரதம மந்திரி டெலிலா திட்டம். பின்தங்கிய சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்கும் நோக்கில் நமது பாரத அரசாங்கத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்து டெலிலா முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலம் குடிமக்கள் இந்த சேவைகளை எந்த கட்டணமுமின்றி இணையதளத்தில் அணுகலாம். அரசாங்கத்தின் இந்த திட்டம் தொழில்நுட்பம் சார்ந்த தளமான டெலிலா போர்ட்டலில் குடிமக்கள் பொது சேவை மையங்களில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வழக்கறிஞர்களிடமிருந்து சட்ட ஆலோசனையை பெறுவதற்கு வழிவகை புரியும். பொது சேவை மையங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள பஞ்சாயத்து மட்டங்களில் சட்ட சேவைகள் வழங்கப்படும். அரசு சாரா நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சட்டக்கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள், தன்னார்வ சேவை வழங்குபவர்கள் ஆகியோரின் பொது சேவை மையங்கள் மூலம் இணைக்கப்படலாம். இதுபோன்ற சேவைகளை வாங்குவதற்கு அல்லது பெறுவதற்கு சிரமப்படுபவர்களுக்கு நீதிக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. குடிமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முதன்மை பணியாளராக சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் இருப்பார். கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுவதற்கும், வழக்கறிஞர் ஆலோசனைகளை விரிவாக விளக்குவதற்கும், வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி அடுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கும் அந்த சட்டப்பூர்வ தன்னார்வ தொண்டர் உதவிடுவார். பெண் சட்டத்துறை தன்னார்வலர்களுக்கு பொது சேவை மையங்கள் மூலம் சட்ட சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு தகுந்த உதவிகளை வழங்கி பெண்களுக்கான அதிகாரமளிப்பை ஊக்குவிக்க முடியும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒவ்வொரு மாநில தலைநகரிலும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தால் ஒரு வழக்கறிஞர் குழு வழங்கப்படும். ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்படும் சட்ட சேவைகளின் தரத்தை மதிப்பிடுவதற்கு வலுவான மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும். இவை அனைத்தும் டெலிலா திட்டத்தின் முன்முயற்சிகளாகும். மேலும் டெலிலா முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாநில சட்ட சேவை ஆணையங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் நிலை கொண்டுள்ள வழக்கறிஞர்கள் குழுவினரால் வழங்கப்படும் சட்ட ஆலோசனைகளை திட்டமிடுதல் மற்றும் வீடியோ கான்ஃபரன்சிங் வசதிகள் மூலம் குடிமக்களை வழக்கறிஞர்களுடன் இணைப்பதாகும். இந்திய நீதித்துறையின் முன்னோடி திட்டங்களில் டெலிலா முக்கியமானதாகும். இதன் மூலம் சட்ட சேவை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சுலபமாக கிடைத்து வருகிறது. எளிய மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவி சார்ந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழக்கறிஞர்களிடமிருந்து நேரடியாக பெற முடிகிறது. தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான அணுகலை எளிமையானதாக மாற்றும் இந்த திட்டம் குடிமக்களின் நலனில் அக்கறையோடு செயல்படும் திட்டமாகும். பிரதம மந்திரி நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் கேட்டது பிரதம மந்திரி டெலிலா திட்டம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has left for Norway after concluding his two-day visit to Sweden today. Mr. Modi, in a social media post, said his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said from elevating their bilateral ties to a strategic partnership, launching the Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor, to setting an ambitious goal of doubling bilateral trade in the next 5 years, the discussions were highly productive. He thanked the people of Sweden, the government,

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் வேந்து வியாஸ் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் நம்மளோட தகவல்களை, அதாவது தழுதாலை குறித்த மருத்துவ தகவல்களை பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கேட்குங்களா?
1: ஆ, கேட்குது சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இன்றைக்கி தழுதாலையின் மருத்துவ பயன்கள் தான் உங்ககிட்ட பற்றி பேசுகிறதா இருக்கிறோம். முதல்ல வந்து இந்த தழுதாலைனா என்ன, இதை வந்து எப்படி நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி இருக்கும்?
2: தழுதாலைங்கிறது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம் சொல்லுவாங்க. ஒன்று தாலைன்னு சொல்லுவாங்க, தழுதாலைன்னு சொல்லுவாங்க, தழுதாரைன்னு சொல்லுவாங்க. தழுதலை வந்து ஒரு சில இடத்துல வந்து குழப்பம். இந்த தாழம்பூ வந்து
1: தாழம்பூவும்
2: இதுவும் வேற வேற
1: வேற வேற. இது எப்படி இருக்கும் சார் இதோட தோற்றம்?
2: இது வந்து சிறு மரமா வளர்ந்துருக்கும். சிறு மரமா வளர்ந்துருக்கும், ரொம்ப பெரிய மரமா இருக்காது. ஆனா செடியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும்.
1: இல்லாம
2: கொஞ்சம் வெள்ளை கலர் இருக்கு.
1: இந்த தழுதாலை வந்து எந்த பகுதி செடி சார், வெப்ப வீரியமா, நீர் சார்ந்த செடியா, மரமா?
2: இது வந்து வெப்ப பிரதேசங்கள்ல அதிகமா வளரக்கூடிய செடி. இது வந்து வெப்ப வீரியம் உள்ள செடி, அதிகமான வெப்பம் வெப்பத்தை வந்து உண்டாக்கும். இதோட இலையும் வேறுந்தான் வந்து மருத்துவ பயன்படும்.
1: ஓ, இதுல என்ன வேதிப்பொருட்கள் இருக்குது சார்?
2: இதுல வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்து பண்ணிருக்காங்க, அது ஆன்டி டயரியல் ஆக்டிவிட்டியும் இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க. இதுல இதோட நாங்க சித்த மருத்துவத்துல பேரு பேர்கள் வந்து தக்காளி, வாதமடக்கி,
1: வாதமடக்கி,
2: தண்டக்காரி. ஆமா,
1: இந்த வாசமடக்கின்னு ஒன்னு சொல்லுவாங்களே சார், அந்த வாதமடக்கி, அது வேற இது வேறயா இல்ல ஒண்ணுதானா?
2: அது வேற இது வேற, இது வாதம்,
1: இதுவும் வேற. ஓ சரி, சொல்லுங்க
2: சார். தழுதாலை இந்த தாழைங்கிறப்போ நிறைய குழப்பம் வரும். ஏன்னா ஒரு சில மருத்துவம் இதுல வந்து தாழை விழுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தாழை வந்து தாழம்பூ, அந்த தாழம்பூல வர அந்த தாழை விழுது. இது வந்து தழுதாலை வந்து ஒரு சிறு மரம்,
1: சிறு மரம்,
2: செடியை விட கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய ஒரு மரம். அந்த தாழம்பூ வந்து கற்றாழை மாதிரி முள்ளு உள்ள விழுது,
1: நீளமான இலைகள் கொண்டது,
2: அது வந்து விழுது வந்து வரும். அந்த பூவோட கலரும் வேறு, இந்த பூவோட கலரும் வேறு.
1: சார், இப்போ இந்த தழுதாலையோட முக்கியமான மருத்துவ பயன் என்ன சார்? இது எது, எந்த நோய்க்கு முக்கியமாக மருந்தாக பயன்படுத்தப்படுது?
2: தழுதாலை வந்து மெயினாக வாதத்தை 80 வகையான வாதத்தையும் போகும்.
1: வாதம்,
2: ஆமாம், 80 வகையான வாதமும் போகும். இந்த இலையும் சரி, இந்த வேரும் சரி, நிறையா தைலங்களில் வந்து இது வந்து சேரும். மெயினாக ஒன் ஆஃப் த மெயின் ட்ரக்கா வந்து
1: சொல்றோம்.
2: இதுல சித்தர்கள் வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, வாத பிடிக்கின்ற தாலியை போர் போதம் பிடிக்கும் புகழவற்றோ அழுதாலை தீமிசத்தை அண்டாதவற்று தழுதாலை பண்ணும் இருக்கிறாங்க.
1: என்ன சொல்லியிருக்காங்க சார்?
2: இதுல வந்து இந்த வாதம் பிடிப்பு, இந்த பிடிக்கின்ற வாதம், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இது வந்து

0: என்ன சரி பண்ணும்.
1: அதே
0: மாதிரி இதோட இலையோட சாரம்
1: ஒன்னு
0: ரெண்டு ரெண்டு சொட்டு சைனசைட்டிஸ் சொல்றதுல வந்து மூக்கில வந்து விடல. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சொல்லியிருக்காங்க, சேர்ந்த சொறி சிறங்கு சேர்வாதம் என்பதும் மீனாதான் சொல்லிருக்காங்க. 80 வகையான வாதமும் இருக்கு,
1: சொறி சிறங்குக்கும் மருந்தா இருக்கு.
0: ஆமா, ஆனா இதுல என்னன்னா இதுல ஒரு இது மெயின் டிராபாக் வந்து இது வெப்பத்தை வந்து அதிகம்.
1: ஓ, வெப்ப அதிகமான
0: வெப்ப வீரியம், வெப்ப வீரியம் அதிகமா இருக்கிறதுனால வெப்பத்தை வந்து அதிகரிக்கும், அதனால பித்தமும் அதிகரிக்கும். இதுல முக்கியமா தகவலை வந்து ஆவிருத்த வாதம் சொல்றாங்க. 9 வகை வாதத்துல 1வது வாதம் வந்து ஆவிருத்த வாதம். அந்த ஆவிருத்த வாதம்
1: இப்போ வந்து இந்த தழுதாலையில வந்து அந்த இலை வந்து நமக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ வாத நோய்களுக்கு மருந்துன்னு சொன்னீங்க, அந்த வாத நோய்களுக்கு வந்து அந்த இலையை தான் மருந்தாக பயன்படுத்துகிறாங்களா இல்லை அந்த வேரை பயன்படுத்துகிறாங்களா, எந்த முறையில் எப்படி பயன்படுத்தப்பட்டது?
0: இலை வேறு இது ரெண்டுமே வந்து சாறுகளாக எடுத்தும் சரி இல்லை வேரை வந்து கஷாயமாக போட்டும் எல்லா தைலங்கள்லயும் வாதத்தோட தைலங்களை இது வந்து சேருது. இலை சாறு வந்து சுரத்துக்கு வந்து கொடுக்கலாம் ஃபீவருக்கு. அதாவது அந்த ஃபீவர் வந்து அவங்களுக்கு பித்தம் அதிகரிக்காம மந்தம் உள்ள சுரத்துக்கு இந்த தழுதாலை கொடுக்கலாம். பித்தத்தினால உண்டான சுரம் அதாவது டெங்கு டைஃபாய்டு இந்த மாதிரி கொடுக்கலாம், இது கொடுக்கக்கூடாது. நார்மலா மந்தம் உருவாக்கி இந்த அடிக்கடி சுரம் வரும் ஒரு சில பேர், இந்த சாப்பாடு
1: ஒழுங்கினால வரக்கூடியது
0: அந்த மாந்தத்தினால வர சுரத்து. இந்த இலையோட சார் 10-15 மில்லி காலை மாலை
1: கண்டிப்பா.
0: உங்களுக்கு எந்த மாதிரி சுரம் வந்திருக்கு அது பித்தம் அதிகரிச்சனால வந்திருக்கா இல்ல வாதத்தினால வந்திருக்கா இல்ல மந்தத்தினால உருவாகிருக்கா இல்ல ஆமம்னால அந்த சுரம் வந்திருக்கா அது என்ன காரணமோ அதுக்காக நம்ம கொடுக்கும். ஆனா இது சுரத்துக்காக கொடுக்குறாங்கன்னு எல்லாருமே சுரத்துக்காக இருக்கு,
1: எல்லா சுரத்துக்கும் கொடுக்க கூடாது. அது பித்தத்தினாலயா எதனால வந்த சுரம்னு தெரிஞ்சுதான் பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. அப்போ அந்த சைனஸ் தொல்லைகளுக்கு வந்து மூக்கில் வந்து அந்த சாரை விடலாம்னு சொல்கிறீங்களா, அது நார்மலாகவே பயன்படுத்தலாம்.
0: இந்த இலையை வந்து சாரை நம்ம எடுத்து மூக்கில் வந்து விடலாம், அது அவங்களுக்கு சைனஸ்லையும் அவங்க பித்த உடம்பு இல்லாமல் இருக்கும்.
1: ஓ, பித்த உடம்புக்காரங்க இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது? ஆமாம்,
0: கூடாது, கண்டிப்பாக
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து வந்து மீண்டும் பேசலாம், லைன்லேயே இருங்க.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஒரு மணி 24 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் வேந்த வியாஸ் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் மருத்துவ தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம். சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு தழுதாலை மருத்துவ பயன்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த வகையில் வந்து வாதத்துக்கு எப்படி மருந்தாக பயன்படுது, அதே மாதிரி பித்த ஜுரம் அதுக்கு வந்து எப்படி இதை மருந்தாக பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது போக வேறு என்ன நோய்களுக்கு வந்து இந்த தழுதாலை மருந்தாக பயன்படுத்தப்படுது?
1: இந்த தழுதாலையோட இலைகளும் இலைச்சாரையும் இலையோட அந்த வேரையும் இந்த தழுதாலையோட வேரையும் வந்து விளக்கெண்ணையோட சேர்த்து நல்லா அரைச்சு வேக நோய்கள் தெரிஞ்சு இதுக்கெல்லாம் வந்து தடவலாம். அதே மாதிரி இந்த இலை சூரணத்தை வந்து உள்ளவும் நம்ம கொடுக்கணும்.
0: இப்போ இந்த இந்த இலைச்சாரோ இல்லை இந்த இலைச்சூரணமோ இதை வந்து வெளிப்புறமாக நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறோமா, இல்லை உட்புறமாக வந்து எடுத்துக்கிற மருந்தை அதிகமாக பயன்படுத்தலாமா?
1: இல்லை, இது ரெண்டுமே பயன்படுத்துறாங்க. அதாவது விஷம் வந்து ரசமூல புதுமை, ரசமூல அரிஷ்டம், ரசமூல தைலம், இந்த ரசமூலங்கிறதுக்கோ இந்த தழுதாலையோட வேறு இது முக்கியமா வந்து சேருது. 10 வகையான வேர் வந்து சேரு, முன்னை வேர், பாதிரி வேர், இந்த மாதிரி 10 வேர் வரும். தசமூலம் சொல்லுவாங்க. தசமூலத்துல ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன் வந்து இந்த தழுதாலையோட வேர்.
0: வேர் மூலம்னா வேறு, தசம்னா 10. ஸோ 10 வகையான வேர்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்தில் வந்து இந்த தழுதாலை வேரும் முக்கியமான ஒன்றா இருக்குது. சார், அந்த தசம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன நோய்க்காக?

0: மருந்தா கொடுக்க?
1: தசமூல தைலம்,
0: ம்
1: தைலம் வந்து வாரத்துக்கு
0: ம்
1: நல்லா வேலை.
0: ம்
1: வாதத்துக்கு வந்து எந்த வகையான வாதமா இருந்தா
0: ம்
1: ஒரு 5 ml உள்ள இன்டர்னலா சாப்பிட்டு
0: ம்
1: வெளிப்பிரயோகமா வந்து தடவிக்க வரலாம். தசமூல தைலம்
0: ம்
1: ஒரு வேளை மட்டும்தான் நம்ம உள்ள சாப்பிட போறோம்.
0: ம்
1: அதே மாதிரி தசமூல குடிநீர் வந்து
0: ம்
1: வாதம், வாத கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு,
0: ம்
1: உடம்புல வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு உடல் தேற்றியா இருக்கணும்,
0: ம்
1: வயிறு மந்தமா இருக்கு, அசௌகரியமா இருக்கு,
0: ம்
1: வயிறு உப்பிசமா இருக்கு,
0: ம்
1: இந்த மாதிரி கண்டிஷன்லாம் தசமூல குடிநீர்.
0: குடிநீர், தசமூல குடிநீர், இந்த வேரை வச்சு குடிநீர் பண்றது.
1: ஆமா, இந்த தசமூலம் வந்து குடிநீர், அதாவது கஷாயம் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல, நம்ம வந்து தசமூல குடிநீர் சொல்றோம். அதே மாதிரி தசமூல அரிஷ்டம் ஆயுர்வேதத்துல வந்து அக்னி மந்தாங்கிற பேர்ல தழுதலை வந்து இந்த தசமூல அரிஷ்டம் வந்து உடல் தேற்றியாகவும் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், ஆஸ்துமா, மூச்சு திணறல் நம்ம உள்ளதுக்கெல்லாம் இந்த தசமூல அரிஷ்டம் வந்து நல்ல வளர்ச்சி. ரீசெண்டா வந்த ஸ்டடியில ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கீ பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன், நம்ம வாதம் வந்து போகும் சொல்றோம் சித்தால, பட் வந்து இப்ப பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு. அதாவது வாதம் சொல்றோம், முடக்குவாதம் சொல்றோம், ரொமாட்டிசம், இந்த மாதிரி கண்டிஷன் தான் வந்து இந்த தழுதாலை வந்து மெயின் இன்கிரீடியன்ட்டா நல்ல வளர்ச்சி ஊற்று அப்படிங்கிறது ஒரு பேப்பர். நம்ம சித்தால வந்து வாதம் அடக்கி மாத்திரை அப்படிங்கிற மாத்திரையில ஒன் ஆஃப் த மெயின் மெயின் இன்கிரீடியன் வந்து இந்த தழுதாலை. வாதகேசரி தைலம், வாதாந்த தைலம், தசமூல தைலம், சுத்தியார நாளா தைலம், இந்த மாதிரி நிறைய தைலத்துல வந்து இந்த தழுதாலை வந்து ஒன்னாவது. வாதம் சம்பந்தமான காம்பவுண்ட் அந்த தைலத்துக்கெல்லாம் தழுதாலையோட வேரோ, இந்த தழுதாலையோட இலை சாரோ இது வந்து இந்த தைலத்துல கண்டிப்பா சேர்ந்துருக்கு. இதான் இது வந்து ஒரு உஷ்ண வேதியம், அந்த நமக்கு வாதம் அது வந்து வீக்கம் அதிகமா இருக்கு, நமக்கு ஒரு உஷ்ணம் தேவை அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாவே இந்த தைல இந்த தழுதலை வந்து அதுல சேரும்.
0: இப்ப அந்த நிறைய பேருக்கு வந்து வாத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த கால்லயோ இதுலயோ வந்து வாத நீர் தேங்கிறது அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாத நீர்கள்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த தழுதாலை சேர்க்கக்கூடிய அந்த தைலங்களையோ இல்ல அந்த மருந்துகளையோ பயன்படுத்தலாமா?
1: இலை சூரணமும் ஆளி எண்ணெய்னு சொல்லுவாங்களே, இது ரெண்டையும் கலந்து நீங்க சொல்ற அந்த நெறிக்கட்டி விளக்கெண்ணையும் சேர்த்து நம்ம வந்து கட்டலாம். நீங்க சொல்ற மாதிரி இந்த நெறிக்கட்டிகள் இந்த மாதிரி சேர்ந்திருக்கிற இடத்துல நம்ம
0: கண்டிப்பா சார் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைப்பில் இருங்க.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 1:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் வேந்த வியாஸ் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் மருத்துவ தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார் சொல்லுங்க, இந்த தழுதாலை அப்படிங்கிறது வந்து வாத நோய்களுக்கு தான் முக்கியமான ஒரு மருந்து. வாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து இது தழுதாலை தான். இதுக்காக தான் வந்து இந்த தழுதாலையோட பெயர் வந்து வாதம் அடக்கி அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வகையான வாத நோய்களுக்கு வந்து இந்த தழுதாலை மருந்தாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 80 வகையான வாத நோய்களில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாதம் என்ன? வாதம் நோய், அதுக்கு இது எப்படி மருந்தா பயன்படுத்தும்?
1: முடக்குவாதம், பக்கவாதம், அலல் கீழ் வாயு நாம சொல்லுவோம், இந்த ஆஸ்டியோஆர்த்ரைடிஸ் மூட்டுவலி, முடக்குவாதம். மெயினா வந்து பக்கவாதத்துக்கு இந்த தழுதாலையோட இலைய வந்து விளக்கெண்ணிலையோ இல்ல நம்ம யூஸ் பண்ற தைலத்த

0: வந்து நல்லா வதக்கி அதை வந்து ஒரு துணியில வந்து ஒளிச்சு மாதிரி தட்டி நம்ம ஒருத்தரம் கொடுக்கலாம். அதே மாதிரி
1: சார் இணைப்பில் இருக்கிறீங்களா சார்? பேசுறது கேக்குதா?
0: கேக்குது உங்களுக்கு?
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: அந்த இலையோட சாரை வந்து நல்லெண்ணெயில காய்ச்சி அப்பாதம் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே நம்ம பாத்திரத்தாக நம்ம உருவி விட்டோம்னா நம்ம பேர் நல்லா தெரியாது.
1: ஓ, அந்த எண்ணெயை மட்டும் வந்து அந்த பக்கவாத பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது?
0: ஆமா. அதே மாதிரி இன்னொரு சில இது வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெயில வந்து தலதாலையோட இலைய அப்படியே நம்ம பொரிச்செடுத்து அப்படியே அந்த எண்ணெயை கூட நம்ம உபயோகிச்சுக்கலாம்.
1: ஓ, அந்த எண்ணெயை அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பயன்படுத்த சொல்றீங்க? மற்றபடி வந்து இப்போ வாத நோய்களுக்கு, இப்போ பக்கவாதம் முடக்குவாதம் இந்த மாதிரி நோய்களுக்கு ஒத்தடம் கொடுப்பறது அந்த மாதிரியான செயலுக்கு இது பயன்படுத்தப்படுதா இந்த மருந்து?
0: தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நம்ம வெறும் அந்த எண்ணெய், அந்த இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்து விளக்கெண்ணெயில வதக்கி நம்ம வந்து டைரக்டா ஒத்தடம் கொடுப்போம்.
1: ஓ,
0: இதோட சேர்ந்து நொச்சியோ இந்த வாத நாராயணம் இந்த மாதிரி ஆமணக்கு இந்த மாதிரி வந்து சேர்த்து நம்ம வந்து வதக்கி டைரக்டா துணியில முடிஞ்சு நம்ம ஒத்தடம் கொடுப்போம். அது எந்த மாதிரி உள்ள கண்டிஷன்னா அந்த பேஷண்ட் வந்து பித்த உடம்பா இருக்கக்கூடாது. மெயின் கண்டிஷன் ஏன்னா இது வந்து உச்சூட்ட வந்து அதிகப்படுத்தும். அவங்களுக்கு வந்து வாத உடம்பா இருக்கணும். அவங்க உடம்பு நம்ம சொத்து பாக்குறோம்னா ஹீட் இருக்க கூடாது. நார்மலான சூடு இருந்தா ஓகே. நார்மலான சூடு இல்லாம அதிகமான சூடு இருக்கு. சூடு சம்பந்தமான வேலைகளை வந்து அவங்க செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெல்டிங் வேலை, இந்த டிரைவர்,
1: சமையல்
0: இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம், ஆமா இந்த சமையல் உள்ளவங்களுக்குலாம் நார்மலாவே உஷ்ணம் அவங்க உடம்புல ஏறி இருக்கும். அப்ப நம்ம அந்த தலைதலை சேர்ந்து ஒற்றை கொடுக்கும் போது அது வந்து இன்னும் அதிகமாக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனா நம்ம பார்த்து யூஸ் பண்ணுவோம்.
1: இப்போ வந்து பக்கவாதம் முடக்குவாதம் இவங்களில் வந்து என்ன ஸ்டேஜில் வந்து இந்த மருந்து வந்து மருத்துவத்தை பயன்படுத்தலாம், இந்த தழுதாலையை?
0: பக்கவாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கை ஒரு கால் வந்து காமனா எல்லாத்துக்கும் போயிருக்கோம். அதுக்குமே நம்ம சொல்லுவோம் அது வந்து எந்த சைடு, லெஃப்ட் ரைட்டா இல்ல ரைட் லெஃப்டா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாறும். அப்போ அவங்களுக்கு முதல் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்துதான் வரும். அதுல ஒரு 12 hours வந்து ஒரு கோல்டன் பீரியட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து நடக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது அவங்க கால் வைக்கிறதுக்கு ஓன்றதுக்கு வந்து கொஞ்சம் பூஸ், கால் வந்து பூஸ் வைக்க முடியாது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம வந்து தடுக்க முடியும். இதுல என்னென்ன கண்டிஷன்னா நமக்கு பக்கவாதம் வரும்போது மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகும். அப்போ அவங்க ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும் போது அவங்களால நார்மலா அந்த ஸ்டேஜை பண்ண முடியாது. அவங்களோட அந்த கெயிட், அந்த நடக்கிற அந்த வாக்கிங் ஸ்டைல் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தே நம்ம ஒட்டுதான் கொடுக்கறது, இந்த தைலம் தைக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த பக்கவாதத்துக்கான அந்த அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதாவது ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால எந்திரிக்க முடியுது, கால் கீழே ஊண்ட முடியுது, அது இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம நம்ம ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லா பண்ணலாம். அதுவே அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு வெயிட் மாறுது அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். இது வெறும் தழுதலை மட்டும் இல்லாம காமௌண்ட் தழுதலை, வட்ட மூலம், வாதம் தைலம், வாதக்கேசரி தைலம், வாதப்பதிவு இந்த மாதிரி தைலங்கள்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். பக்கவாதம் முடக்குவாதம் சொல்ற எல்லா ஜாயின்ஸ்ல, மல்டிபிள் ஜாயின்ஸ்ல உள்ள வீக்கம், வலி, இதுக்கு வந்து ஒத்தடம் நல்லா இருக்கு. இதுக்கு நம்ம வந்து இந்த தலைதலையோட எண்ணெயை வச்சு மீதி விடக்கூடாது. அந்த எல்லா மல்டிபிள் ஜாயின்ஸ்லயும் வீக்கம் இருக்கும் போது இலைய வந்து

0: நல்லா பதக்கி காலையிலையும் ஈவினிங்கும் வந்து நான் உத்தரவு கொடுப்போம்மா, நல்லா இருக்கு.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பக்கவாதம், முடக்குவாதம், இந்த நோய்களுக்கு வந்து வெளிப்புற பூச்சா மட்டும்தான் வந்து இப்போது இந்த தழுதாலையோட எண்ணெயோ இல்லை ஒத்தடமோ பயன்படுத்துமா, இல்லை வந்து இதுக்கு நம்ம உள் மருந்தாக வந்து இந்த தழுதாலையை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா?
0: இல்லை தாராளமாக எடுக்கலாம். தசமுழு தைலம் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டே, முதல் எடுத்தோன்னு நான் சொன்னேன் தசமுழு தைலமே.
1: ஆமாம், அதில் ரெண்டு நாள் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன்.
0: அதில் 5 ml வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். தசமுழு தைலத்தில் வந்து 5 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள பக்கவாதம் வந்து அருமையாக கேட்கும். அதே மாதிரி இந்த வாதம் அதிகரித்த நிலை சுத்தமாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு, அதே வாத பேஷண்ட் அந்த கண்டிஷன்ல வந்து தசமுழ குடிநீர் தசமுழ அரிஷ்டம் வந்து நம்ம கொடுக்கணும்.
1: கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த தழுதாலையினால வந்து என்ன பக்க விளைவுகள் இருக்கும், இதை வந்து யாரெல்லாம் எடுக்கக்கூடாது?
0: இல்லை உச்சூடு அது மாதிரி வெப்பம் அதிகமாக உள்ள உள்ள கண்டிஷன் உள்ள பேஷண்ட்டு, அதே மாதிரி ஃபீவர் உள்ளதுலேயே வந்து உங்களுக்கு பித்தம்னால வந்து இந்த ஃபீவர் வந்திருக்கு அப்படிங்கிற பேஷண்ட் வந்து இந்த தழுதாலை வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நார்மலாகவே ஒரு உஷ்ண வீரியம், அது அவங்களுக்கு வந்து இன்னும் உஷ்ணத்தை அதிகப்படுத்து. இதோட சுவை வந்து கைப்பு கார்ப்புறதுனால இது நார்மலாகவே அது வெப்பத்தை வந்து கூடும்.
1: மற்றபடி இதோட பக்க விளைவுகள் எப்படி?
0: நம்ம உத்தரம் கொடுக்குறோம், உத்தரம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நெறிக்கட்டி இருக்கு, அது வந்து சில ஸ்டீலாவோ இல்ல தண்ணி வடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உத்தரம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி நம்ம உத்தரம் கொடுக்கும்போது சூடு வந்து மிதமான சூடா இருக்கணும். இந்த சூடு அதிகமானனால இது ஆல்ரெடி வெப்பவெயில் இருக்கிறதுனால நம்ம சூடுன்னா அதிகமாகி நம்ம கொடுத்தோம்னா அங்க வந்து செவத்தல், அதுக்கப்புறம் வந்து சூப் அதிகமாகறது, ஸ்கின்ல வந்து இஷ்யூ ஆகுறதுலாம் நடக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து தெளிவாக சொன்னீங்க, விளக்கமாக சொன்னீங்க, நன்றி. இதுவரைக்கும் நலந்தன நிகழ்ச்சியில் தழுதாலையின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் வேந்த வியாஸ் அவர்கள் தொலைபேசி வழி நேரலையில் தகவல்களை பகிர்ந்துக்கு கேட்டீங்க. விளம்பரம் வருது, விளம்பரத்தை கேளுங்க.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

1:44 ஆயாச்சு. கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. நலம்தான நிகழ்ச்சி இது வரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார்.

ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இரு நாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று

0: பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங்குடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில்

0: நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள். வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
3: இன்றைய தலைமுறை இளம் தலைமுறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா, உணவு அப்படிங்கிறது உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. அதாவது உணவு, நம்ம உண்ணக்கூடிய உணவு, பருகக்கூடிய நீர் நமக்கு வந்து உடம்புல ஆற்றலை கொடுக்கறதுக்கு தான் உணவு. அந்த ஆற்றல் மூலமாக நம்ம செயல்படுகிறோம், அதற்கு பின்னும் ஓய்வு எடுக்கிறோம், உறங்குறோம். இதுதான் வந்து நமக்கு தேவை. ஆனால் இந்த ஆற்றலுக்கு தேவையான உணவுகளையெல்லாம் சாப்பிடாமல் ஆற்றலை இழந்து உடலை கெடுக்கக்கூடிய துரித வகை உணவு, சுவையான உணவுகளுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உணவுகளால் இவங்களுக்கு வந்து உடல் மட்டும் கெடுவதில்லை, மனமும் சேர்ந்து கெடுது. ஏன்னா மனிதனுக்கு வந்து வயிறு ஆரோக்கியமாக இருந்தால், அதாவது குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று ஒரு மொழி உண்டு. உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மனதும் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கிய கேடு உணவிலிருந்தே தொடங்குகின்றது. அதுபோன்று இரவு நேரங்களில் அதிகமாக அவர்கள் உறங்குவதில்லை. அதிக நேரம் மொபைல் ஃபோன் அல்லது டிவி போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடுவதால் நமது உடலில் உள்ள பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கிளாண்ட் வந்து சரிவர இயங்காமல் போவதனால் அடுத்த நாள் காலை வேளைகளில் இவர்களால் யாரிடமும் உற்சாகமாகவோ சுறுசுறுப்பாகவோ பேசவோ அல்லது செயல்படவோ முடியாமல் போகின்றது. கிளாண்ட் எல்லாமே நம்ம நல்லா இரவு உறங்கினா தான், டார்க் ரூமில் உறங்கினா

0: அந்த மெலமின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெலட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் அல்லது அது வந்து சுரக்க முடியும். அதனால தான் உடல் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். எந்த உணவுமே வந்து எல்லாருக்குமே வந்து சுவையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது உணவு மேலே பிரியம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த உணவு மேலே இருக்கக்கூடிய பிரியம் வந்து நமக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்முடைய உடலை வந்து பாதிக்காத, நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே தேடி சென்று போயும் சாப்பிடலாம். அதிகமாக பொரித்த உணவுகள், அதிகமாக மசாலாக்கள் கலந்தது, அதிகமான சுவையொட்டிகள், கலர் போன்றவற்றை கலந்த உணவுகளை உண்ணும் பொழுது இவர்களது உடல் பகுதிகள் மிகவும் கேடுகளை சந்திக்கின்றது. இதனால் உடலில் ஆரோக்கியத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகின்றது. இது போன்ற சுவையொட்டிகள் உள்ள உணவுகளை முடிந்தால் உங்களுக்கு வீட்டில் தயாரிக்க முடிந்தால் தயாரித்து சாப்பிடலாம். அதில் அதிகப்படியான மசாலாக்கள், கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக கிடைக்கும், அது அவங்க எடுத்துக்கலாம். வெளிப்பகுதிகள் அவங்க உண்ணும் பொழுது அதிக மசாலா எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். இறைச்சி வகைகள் எல்லாமே எடுக்கலாம். இறைச்சி வகைகள் சாப்பிட்றதுனால எந்த தவறும் இல்லை, அது சரியான நேரத்துக்கு எடுக்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து குடலுக்கு வந்து செரிமானத்தை பண்ண முடியாத ஒரு நேரம். நீங்கள் வந்து ஒரு ஞாயிறோ அல்லது மற்ற நாட்களோ நீங்கள் பகல் வேலையில் சாப்பிடலாம், மாலை வேலை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதை தாண்டி போகும்போது இரவு நேரங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
3: மேகம் பூப்பூவாய் தூவும்.
2: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசை மலையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
5: இது 102.6
7: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு. நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் அஜய் ரம்யா. கடலில் ஏற்படக்கூடிய மாசுபாடுகளில் முக்கியமானது எண்ணெய் கசிவுகள். இந்த எண்ணெயை கொண்டு போகக்கூடிய பெரிய கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிச்சிட்டாலும், இல்லாட்டி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் ஏதாவது பழுது ஏற்பட்டாலும், கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட எண்ணெய் குழாய்கள்

ஏதாவது உடைப்பு ஏற்பட்டாலும் பல இயற்கை காரணங்களாலும் கடலில் எண்ணெய் கசிவுகள் ஏற்படலாம். இந்த எண்ணெய் கசிவுகள் கடல்வாழ் உயிரினத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. கடலில் கலந்த இந்த எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை. இதுக்காகவே நம்மளுடைய இந்திய அரசாங்கம் மாசு கட்டுப்பாடு கப்பல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு கப்பலை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்ன கப்பல் யோசிச்சுட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. சாக்லேட் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல் போக்குவரத்து மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகள்லாம் அதிகரித்ததால் அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வந்தது. இதுக்கு தீர்வாக நம்ம ஏன் வந்து மாசு கட்டுப்பாடு கப்பல்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி பாதுகாப்பு அமைச்சகம் 2 மாசு கட்டுப்பாடு கப்பல்களை தயாரிக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க. அப்படி 2 கப்பல் தயாரித்தாங்க. ஒன்று வந்து சமுத்ரா பிரதாப், 2 சமுத்ரா பிராச்சிட். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் 2வதாக உருவாக்கப்பட்ட அந்த சமுத்ரா பிராச்சிட் கப்பலை தான் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம். இயற்கை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர், இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருக்கு. இந்தியாவின் கடல்சார் சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்திய கடலோர காவல்படை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 மாசு கட்டுப்பாடு கப்பல்களை அறிமுகப்படுத்தினாங்க. முதல் மாசு கட்டுப்பாடு கப்பல் பேர் சமுத்ரா பிரதாப். இது 2024 அறிமுகப்படுத்தினாங்க. ரெண்டாவது கப்பல் சமுத்ரா பிராச்சட். இது 2025 அறிமுகப்படுத்தினாங்க. இந்த 2 கப்பல்களையுமே கோவா கப்பல் கட்டும் தளத்தில் தான் செஞ்சாங்க. இந்த சமுத்ரா பிராச்சட் கப்பலில் அப்படி என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தேவா இசையில் வைரமுத்து, வரிகளில் உன்னிமேனன், ஸ்வர்ணலதா, ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கிறாங்க பாடல். கடல் பூக்கள் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் பல்சுவை நிகழ்ச்சிகள். 90 ஆண்டுகளாய் எட்டு திக்கும் ஒலிக்கும் இன்னிசை பாடல்கள். இது மக்கள் வானொலி ஆகாஷ்வாணி.

இணைந்திருக்கிறோம் மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இந்த சமுத்திரா பிராச்சட் கப்பல் 72% உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்களாம். இந்த கப்பல் இந்திய கடலோர காவல் படையின் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பிரத்யேகமாக தயாரிச்சிருக்கிறாங்க. 114 மீட்டர் நீளம், 14 மீட்டர் அகலம், 4.5 டன் இடப்பெயர்ச்சி கொண்ட இந்த கப்பலில் 14 அதிகாரிகள், 115 மா

கிருமிகள் வந்து வேலை செய்வாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த கப்பலில் அதிநவீன மீட்பு உபகரணங்களும் கூட பொருத்தியிருக்கிறாங்களாம். சரி, மாசு கட்டுப்பாடு கப்பல் கடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவுகளெல்லாம் அப்புறப்படுத்தும்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. வித்யாசாகர் இசையில் தென்றல் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க மணித்திருநாடு எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்ரா ப்ராஜெக்ட் பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த கப்பல் என்ன பண்ணும் அப்படின்னா, கடலில் எண்ணெய் கசிவுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை அழகாக அது பிரித்து சேகரிக்கக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குதான். கடல்லலாம் அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் கொட்டப்பட்டுச்சு கொட்டியிருந்ததுன்னா அதை அந்த தண்ணியிலேருந்து அந்த எண்ணெய் பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இந்த கப்பல் வந்து அது திறம்பட செய்தான். எப்படி செய்யுது அப்படின்னா, இதில் வந்து பக்கவாட்டு தடுப்புகள் வந்து ரெண்டு பக்கத்துலையும் இருக்குமா, அதனால் அது போகும்போது அந்த அந்த எண்ணெயோடு சேர்ந்துருக்கக்கூடிய அந்த தண்ணி அது சேகரிச்சுக்கிட்டே வரும். கப்பலுக்குள்ளே அதுக்கு ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அதிலிருந்து அந்த தண்ணியிலேருந்து எண்ணெயை மட்டும் பிரித்து எடுத்து உள்ளே வந்து தொட்டி மாதிரி வச்சு அதில் சேகரித்து வச்சுக்கக்கூடிய வகையில் இந்த கப்பலை வடிவமைச்சிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் எண்ணெய் படலங்கள் இருக்குது அப்படின்னு கண்டறியக்கூடிய வகையில் நவீன ரேடார் அமைப்பும் பொருத்திருக்கிறாங்க. அதனால் எங்கெங்கெல்லாம் எண்ணெய் கசிவுகள் இருந்தாலும் இந்த கப்பல் அதை போய் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சேகரிச்சிடும். சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், நீர் பறவை திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:50 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்தெரு நாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திரா ப்ராஜெக்ட் கப்பல் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது கடல்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கடல்சார் உள்கட்டமைப்பில் இந்தியா தன்னிறைவு அடைகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. கடல்சார் மாசுபாட்டை கையாள்றதுல உலக அளவில் இருக்கக்கூடிய தரநிலைகளுக்கு ஏற்ப இது வந்து செயல்படுதாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கடல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்லினைக்கு மனிதர நாடு நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திரா ப்ராஜெக்ட் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு மனிதர நாடு நிகழ்ச்சி நிறைவேறுது. அடுத்ததாக 3:02 குக்கோ நிகழ்ச்சி இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். 9443637949 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் இன்னொரு தடவை சொல்கிறேன், 9444336-0794. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் இதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி வைங்க. 3:02 குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ மனிதர் நாடு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாம். மரியான் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 3:00 செய்திச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து குக்கோ நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இருமொழிக் கொள்கைதான் தாவிக்காவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. குக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோனை எடுத்துட்டு 9443360794 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி, உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர் இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி விடுங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயராக வந்து வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல். இது அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம்.

3:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு 9443360794 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர் மறக்காமல் உங்களோட பேர் ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிவிடுங்க, பாடல்களை நாங்கள் கொடுக்குறோம். அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கோடகநல்லூர் முத்துராணி புதுவசந்தம் திரைப்படத்தில் இருந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அந்த பாடலை கேட்கலாம்.

0: 3:13 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்னை நகரில் இருந்து உதயா, உன்னை நினைத்து திரைப்படத்தில் இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அந்த பாடலை கேட்கலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:19 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து உடையாம்புலி, பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஷ் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து பாடல்.

3:24 குக்கூ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியா நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி இதயம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மூன்று மணி 30 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபோனை எடுத்துட்டு 9443364 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படத்தோட பேர், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேளுங்க. நமக்கு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தென்காசி குத்தாலிங்கம் சரணாலயம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடல்.

3:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. 2 நேயர்கள் ஒரே திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. காவல் கிணறு குமார் மற்றும் நெல்லை முத்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் அவங்களுக்காகவே.

குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 3:40 நம்ம குக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்க இருந்து என்ன பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லூர்ல இருந்து பார்வதி விரும்பி கேட்டிருக்கிறாங்க அமர்கலம் திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மூன்று மணி 46 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அறந்தாங்கி ஐயப்பன் கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம்.

3:50 குக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாரும் பாடலை விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாலை சந்திரா கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க.

நமக்கு கூ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நேயர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. அந்த வகையில் நிறைய நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து 12 கிட்டத்தட்ட 11-12 நேயர்களுக்கு தான் பாடல்கள் கொடுக்க முடியும். மீதி நேயர்களுக்கு நம்மளால் பாடல்கள் கொடுக்க இயலாது. இருந்தாலும் பாடலை வாட்ஸ்அப்பில் விரும்பி கேட்ட நேயர்கள் அத்தனை பேரோட பேரையும் ஊரையும் வந்து சொல்ல மறக்கிறது இல்லை நமக்கு கூ நிகழ்ச்சியில். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து பாடல்களை கொடுக்க முடியாமல் போன ஆனால் பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களின் பெயர்கள் இதோ உங்களுக்காக. ஆரியங்காவூர் ரஷிதா, சஷ்மிதா, இஷிகா, பிரதிஷா, ராஜேஷ், நெல்லை, முருகன், தீபக், குருவன்கோட்டை, வேப்பன்குளம், வின்சி டவுன், கருப்பசாமி, உடையாம்புலி, ஆகாஷ், தாலார்குளம், லெனிபா, போர்ஜியா, கேஃப்ரின், வீரபாண்டிய புலிக்குளம், கார்த்திக் ராஜா, பூவரசி, வி கேபுரம், முகமது, ஷாகிம்.

சத்யராஜ் பாளையங்கோட்டை, சிவா நெல்லை, வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன் தமிழ்ச்செல்வன், மருதமுத்தூர் பாலா, ஜங்ஷன் மிதுனா, உமா நெல்லை, சிதம்பரம் வி கேபுரம், கோவில்பட்டி பொன்மலர், சிவநாடானூர் மாரி, தர்ஷினி தர்ஷிகா தமிழரசு, குறும்பலாபேரி சுமதி சிவா, சங்கர்ராஜ் காமராஜ் நகர், கோவில்பட்டி தீபா தங்க திருப்பதி, சங்கரன் கோவில் கோட்டியப்பன், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். இன்னும் கூட நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் கூட ஒரு நேயர் விரும்பி கேட்ட பாடல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நமக்கு கூ நிகழ்ச்சி. பாடலை விரும்பி கேட்ட அத்தனை நேயர்களுக்காகவும் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே சென்றடைந்தார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழிக் கொள்கைதான் தாவேக்காவின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செப்பக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு 3வது ஹாக்கி போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 ஆயாச்சு. பொழுதுபோக்குக்கான நேரம் இல்லைங்க, பொழுது எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கான நேரம் தான் நம்ம பொதிகை தும்பிக்கான நேரம். பொதிகை தும்பி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில எக்கா
1: என்னமா
0: என்னக்கா அமைதியா உட்காந்துருக்கீங்க?
1: இல்ல நீ ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்க, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே தான்.
0: என்னக்கா நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணதானே செய்யணும் நம்ம நிகழ்ச்சியில.
1: நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம், அது கேள்விலாம் கேட்கறப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு சும்மா ஆரம்பிக்கையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ அப்படி ஒரு கோர்வையா சொல்லிட்டு இருக்கத நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே தான்.
0: பாத்தீங்களா இன்னைக்கு வந்து என் கூட பேசுறதுக்காக சொல்லுங்கக்கா, உங்க பேர
1: சித்ரா ரங்கநாதன், உங்கள் சிநேகிதி.
0: பாருங்க, அவங்க ஸ்நேகிதி வந்திருக்காங்க. ஸ்நேகிதி நிகழ்ச்சி 12 மணிக்கே முடிஞ்சாலும் 4 மணிக்கு திரும்ப வந்திருக்காங்க, பரவாயில்ல. நான் உங்கள் சுபக்கலாக பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் தாயக்கட்டையை உருட்டி பட்டையை தான் கிளப்ப போகிறோம். என்ன நம்பர் விழும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. விழுற நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. 1, 3, 5 விழுந்துச்சு அப்படின்னா
1: நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம், நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
0: ஆமாம், 2, 4, 6 விழுந்துச்சுன்னா நீங்கள் எங்களை என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், எங்களோட பதில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவோம், முடியல அப்படின்னா சைலண்ட்டாக இருப்போம். ஆனால் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் 1 மார்க்கே. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேராக யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துலேருந்து முத்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் முத்து.
0: பூலாங்குளத்துலேருந்து முத்து வந்துட்டாரு. ம், ஊட்டிடுவோமா
2: தாயக்கட்டையா?
1: 4 விழுந்திருக்கு. நீங்கள் தான் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும்.
2: நான் தான் கேட்கணுமா?
1: ஆ, நீங்கள் தான் கேள்வி கேட்கணும்.
2: 2 பேர் துணையோட ஒருத்தன் கூட்டு போனாலும் ஊரே அவன் பின்னாடி போகும்.
1: 2 பேர் துணையோட ஒருத்தன் கூட்டிட்டு போனாலும் ஊரே அவன் பின்னாடி போகுமா?
2: அது என்ன,
1: 2 பேர் துணையோட போகும், ஒருத்தன் கூட்டிட்டு போவான், ஊரே அவன் பின்னாடி போகுமா?
0: உங்களோட நேரம் தொடங்கியது.
1: எனக்கான நேரம் தொடங்கியதுன்னு அவங்க சொல்றாங்க, என் நேரம் எப்படி இருக்கு பாருங்க, வந்து மாட்டிக்கிட்டேன்.
2: இது இப்போ தற்செயல்தான் நான் யோசிச்சு இதை கண்டுபிடிச்சேன்.
1: தற்செயலாக நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிச்சிங்களா? சரி, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க பார்ப்போம்.
0: பூலாங்குளம் முத்து வந்து சயின்டிஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டு இருக்காரு.
1: ஒரு க்ளூ கொடுங்க பார்ப்போம்.
2: ஊரே போனாலும் ஓன்னு சத்தம் போட்டு போவோம்.
1: ஊரே போனாலும் ஓன்னு சத்தம் போட்டுட்டு போகுமா?
2: விடைய சொல்லிட்டேன்.
1: விடைய சொல்லிட்டீங்களா?
0: சொல்லி எங்களுக்கு விட தெரியலையா? அப்படி ஒரு
1: மழையா? 2 பேர் துணையோட இடி மின்னலோட துணையோட ஒருத்தர் போனால் ஊரே பின்னாடி போகும்னு சொல்றீங்க?
2: இல்ல இல்ல, ஊரு மழை பின்னாடி போவாதுல்லா.
1: ஊர் மழை பின்னாடி போகுது, மழை அப்படியே ஆறா ஓடும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு
0: உங்க நேரம் முடிஞ்சிச்சு.
1: சரி சொல்லிடுங்க முத்து, நீங்களே என்ன பதில் அப்படிங்கறது.
2: ரெண்டு பேர் துணையோடனா தண்டவாளம்.
0: சரி,
2: ஒருத்தர் கூட்டு போறானா இன்ஜின்னு. ஆனா ஊர் அதுக்கு பின்னாடி இருக்க மக்கள் ஃபுல்லா சேர்ந்து போவாங்க.
0: கண்டுபிடிச்சிருப்போம்ல நாங்க.
1: அழைக்கிறீங்க?
3: மகாலட்சுமி
1: கடையிலூர்ல இருந்து.

0: கட்டி உட்டிடுமா?
1: ஊட்டியில கிட்டி
0: மூணு.
1: நம்மளால நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா
1: நல்லா
0: இருக்கோம்,
1: இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கோம். மூணு.
2: மூணு. உங்களுக்கு வந்து சுபகலா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க.
0: மூணா நம்பர் எழுந்திருக்குது, நீங்க தான் கேட்கணும்.
2: நான் தான் கேட்கணுமா? சரி, நானே கேள்வி கேட்டுருவா உங்களுக்கு
1: இன்னைக்கு.
2: ஈஸியானதா கேட்கவா? ஒரே ஒரு திருக்குறள் சொல்றேன், கொஞ்சம் திருப்பி சொல்லிடுறீங்களா? மகாலட்சுமி லைன்ல தானே இருக்கீங்க? ஒரு ஈஸியான குறள் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ரொம்ப ஈஸியான குறள்
1: தான்.
2: வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இது பெருசா? சரி, அப்போ முதல் குரலை சொல்லிடுங்களேன். பாப்பா, திருக்குறளில் முதல் குரல் சொல்லுங்க. இன்னைக்கு வந்தோடனே திருக்குறளில் யாராவது ஒருத்தர் ஒரு குரலாவது சொல்ல வைக்கணுங்கிறதுக்கு தான் உள்ள வந்தேன். சொல்லுங்க பாப்போ.
0: திருக்குறள், திருக்குறள் முதல் குரல்.
2: முதல் குரல் சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொன்ன குரலை சொல்லுங்க. வெரி குட் மகாலட்சுமி, உங்களுக்கு நாங்கள் மார்க் கொடுத்துறோம். சரியா, நான் சொன்ன குரலை உங்களால் சொல்ல முடியாட்டாலும் திருக்குறளில் முதல் குரல் அப்படின்னு சொன்னோடனே சொல்லிட்டீங்க இல்லையா, அதுக்காகவே உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். சரியா மகாலட்சுமி?
0: நன்றி,
2: நன்றிமா, நன்றிமா, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: நான்கு மணி 14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நாமும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தாயக்கட்டையை உருட்டு பட்டைய கலப்புன்னு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா, நான் குற்றாலம் அம்பலவாணன்.
1: குற்றாலத்துல இருந்து அம்பலவாணன். உங்களுக்கு தாயம் உருட்டிலாமா ஐயா? ஒன்று விழுந்திருக்கு. இப்ப வந்து நம்ம சகோதரி சுபகலா உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க.
0: ஐயா, உங்ககிட்ட நான் மாட்டிக்காம தப்பிச்சிட்டேன் பாத்தீங்களா?
1: அவங்க வந்து கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க.
0: நீங்க என்ன மாட்டிக்கிட்டீங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க என்ன கேக்குறதுக்கு. பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. இல்ல, இது வந்து ஒரு விடுகதை மாதிரிதான். வீட்டிற்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை. என்ன சொல்லுங்க?
1: வீட்டிற்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை கேட்டுக்காங்க நம்ம சுபகலா
2: உங்ககிட்ட. சுபகலா அவங்க
1: அவ்வளவு கேக்குறாங்க.
0: இல்ல, இது நம்ம எல்லாருமே கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பொருள்,
1: ஒரு பொருள் சொல்லிருக்காங்க.
0: உங்களுக்கான நேரம் தொடங்கியது.
2: இன்னொரு குழு கொடுத்துருங்க. குழு கொடுங்க.
0: இன்னும் குழுவா?
2: கொஞ்சம் யோசிக்கிறேன்.
0: இன்னொரு குழு கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவியல.
2: கண்டுபிடிக்காத அளவுக்கு குழு கொடுங்களேன்.
0: கண்டுபிடிக்காத அளவுக்கு குழு. இது நம்முடைய ஒரு
2: பாதுகாவலன்.
0: வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை.
2: ஆள் இல்லை, பாதுகாவலன்.
0: நம்ம பயன்படுத்தக்கூடிய, தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்.
2: பூட்டாமா?
0: இல்ல,
1: பூட்டு எப்படி விருந்தாளி
2: ஆகும்?
0: நேரம் நிறைவடைந்தது. நேரம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வரவேற்க ஆள் இல்லை அப்படின்னா செருப்பு. ஆமா, வாசலோட விட்டுருவோம்ல, உள்ளவான்னு யாருமே கூப்பிடுறது இல்லையா வீடு.
1: செருப்பு, அதுதான் சிறப்பு அப்படின்ட்டாரு. சரி, நம்ம சுபகலாக்கு ஒரு மார்க் கொடுத்துடுவோம்.
0: ஐயா, அதுக்காக தான் தினசரி பயன்படுத்தக்கூடியது நம்முடைய பாதுகாவலன் அப்படிலாம் சொன்னேன்.
3: விடிய
0: காலம் வந்தியல, அப்ப பேச கூடாது. ஓடி போங்க, ஓடி போங்க.
1: நலமா இருக்கிறோம் சுகன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சுகன்யா, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
0: உருட்டுங்கள்.
1: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
0: நான்கு
1: விழுந்திருக்கு. நீங்க தான் கேள்வி கேட்கணும் நம்ம சுபகலா
4: கிட்ட.
1: கேளுங்க, அவங்க அப்படி தயாரா இருக்காங்க. அவங்க நீங்க என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க.
0: ஆமா,
4: விடுகதை கேட்கல. நான் வந்து ஒரு ஜோக் சொல்றேன், அதை அப்படியே சொல்லுங்க.
1: ஜோக் சொல்லி அதை திருப்பி சொல்லணுமா?
0: சொல்லுங்க.
1: இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை.
4: ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி.

0: ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி.
1: ஓ
0: வேற
2: அதுக்கப்புறம் இன்னொரு விடுகாதை கேட்கட்டுமா?
0: கேளுங்க.
1: உங்களை பார்த்த உடனே ரொம்ப சாதாரணமா கேக்குறாங்க பாரு.
2: கிட்ட இருக்குது பட்டணம் எட்டித்தான் பார்க்க முடியவில்லை. அது என்ன
0: என்ன
2: கிட்ட இருக்குது பட்டணம் எட்டித்தான் பார்க்க முடியவில்லை?
0: முதுகு. சுகன்யா யாருக்கு மார்க் கொடுக்கணும்? உங்களுக்கா எனக்கா?
2: எனக்கு.
0: உங்களுக்கா?
2: ரெண்டு பேருக்கு. ரெண்டு பேருக்கு.
0: ரெண்டு பேருக்கு ஆளுக்கு யாருக்காவது ஒண்ணு தான் கொடுக்க முடியும்.
2: அப்போ உங்களுக்கு மட்டும்.
0: உங்களுக்கு வேண்டாமா மார்க்? வேணாமா?
2: எனக்கு வேணும்.
0: உங்களுக்கு வேணுமா?
2: ஆமா.
0: சரி, நீங்களே மதிப்பெண்ண வெச்சுக்கோங்க. கடைசியா கேட்ட கேள்விக்காக விடை சொல்லாதனால முழு மதிப்பெண் உங்களுக்கு. போயிட்டு வாங்க. நன்றி.
1: நன்றிமா. நன்றி சுகன்யா. நன்றி.
0: நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்க்கா.

0: 4:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாரும் தாயக்கடையை உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு, சரி ஐயா. இன்னைக்கு தாயம் உருட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க, நம்ம சுபகலா உருட்டிடுவாங்க. இப்ப தாயம் நீங்க வந்து பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா இல்ல கேள்வி கேட்க
0: ரெடியா இருப்பாங்க?
1: எதற்கு ரெடியா இருக்கீங்க, பதில் சொல்லவா கேள்வி கேட்கவா?
2: அவங்களுக்கு தெரியும்,
1: அவங்களுக்கு தெரியுமா? உட்காந்து உட்காந்து உருட்டுறாங்களேப்பா அவங்க.
0: 5
1: விழுந்திருக்கு.
2: சரி,
1: இப்ப நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்.
2: சரி, கேளுங்க.
1: கேட்கவா? ஒரு சின்ன விடுகதை தான், ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க நீங்க எல்லாம்.
2: ஓகே.
1: அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான்.
2: அம்மிதானே? அம்மிதானே?
1: அம்மி எப்படி சொக்க வைக்கும்?
0: அம்மி, அவங்க வீட்டுக்கார அம்மா அம்மியில அடிச்சாலே அவர் சொக்கி போயிருவார் போல.
2: அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும்,
1: சொக்க வைப்பான்.
2: மத்தளம், மத்தளம்,
1: மத்தளம். சரி, மத்தளம் அடிமேல் அடிவாங்கும் அனைவரையும் சொக்க வைக்கும் அப்படிங்கறது ஓரளவு கரெக்ட் தான். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சொல்லலாமே. நீங்க வந்து திருவிழாக்கள்ல யூஸ் பண்ணுவாங்க.
2: ஆமா. இந்த கொட்டடியங்களா சொல்லுவீங்களா?
1: அதுக்கு என்ன பேரு?
2: அத மத்தளம் சொல்வாங்களா? கொட்டு.
1: ஒரு நல்ல தமிழ் பேர் இருக்கு, சரியான வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அதை வந்து உங்ககிட்ட இருந்து வர வைக்கிறதுக்காண்டி அந்த கேள்வியையே நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு
2: தமிழ்ல.
1: டக்குன்னு வரல அப்படின்னு. சரி,
0: வித்வான் கூட சொல்லுவாங்க.
1: நாதஸ்வரம்
0: அடிக்கவே செய்தோம், நாதஸ்வரத்தை வச்சு நம்மள அடிச்சு போட போறாங்க சித்ராக்கா.
1: சரி பாபு, உங்களுக்காக நானவே சொல்லுவா, கொஞ்சம் யோசிச்சு
2: பாருங்களேன். மத்தளம்.
1: அவரை எப்படி கூப்பிடுவாங்க உங்களுக்கு? அந்த வாசிக்கிறவரை
2: கொட்டுக்காரங்கன்னு
1: சொல்லுவாங்களா?
0: அவங்களுக்கான ஒரு சிறப்பு பெயரையும் நான் சொல்லிட்டேன், வித்வான்
2: சொல்லிட்டேன்.
1: உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க?
0: பேச்சு வேலைகள கொட்டுக்காரரோ மேலக்காரங்களை கூப்பிடுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க.
1: சரி, ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காண்டே இந்த கேள்வியை கேட்டோம். மேளம், மேளம், மேளம்னு சொல்லுவாங்க.
0: சரி, இப்ப யாருக்கு மார்க் கொடுக்கணும் தண்டை போடங்க? ரெண்டு பேரும் யாருக்கு மார்க் கொடுக்கணும் சொல்லுங்க.
1: நீங்க பாபு அவங்களுக்கே கொடுத்துடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கே மார்க் கொடுத்துடுங்க.
0: நன்றி, நன்றி.

0: ஒரு கேள்வி, அதற்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, அதுக்காக நன்றி.
1: நன்றி
2: நன்றி.
0: சரி, அடுத்த நேயர்
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கே இருந்து அழைக்கிறீங்க
2: மேடம்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மகிமை தாஸ்.
0: சரி, உங்களுக்காக ஈஸியா கேட்டலாம். என்ன வெட்டினவங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன வெட்டினவங்களை நான் வந்து அள வச்சிருவேன். என்ன வெட்டினவங்க யாரா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நீங்க
1: சொல்லட்டும்.
0: இல்ல இல்ல, இந்த மாதிரி ஈஸியான கேள்வியை கேட்டா நீங்க ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க இல்லையா?
1: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்வோம்.

0: 4:35 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில இன்னைக்கு தாயக்கட்டையை உருட்டி விளையாண்டுட்டு இருக்கிறோம். நேயர்கள் எல்லாரும் பரபரப்பா சுறுசுறுப்பா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நேயர்கள் தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறாங்க.
1: ஆமாங்க, அவங்க கேட்கிற கேள்வி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா நம்ம கேட்கிற கேள்வி கேளுக்கு அவங்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க.
0: அந்த வகையில அடுத்து யார் வராங்கன்னு பாப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கல்யாண வீட்டுக்கு போனவுடனே சாப்பிட்டு முடிச்சவொடனே வெத்தலை பாக்க கொடுக்குறாங்களா எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தாயத்தை உருட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து கேள்வி இப்படி தொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க,
0: என்ன செய்யணும் தெரியல பாத்தீங்களா.
1: அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்காங்க சுபகலா.
0: தெரியலையே
2: ஏமா, வாய் வெத்தல போட்டா வாய் சவுக்கும்ல, அடுத்த பந்தில உட்கார்ந்து கூட வாய் சிவப்ப பார்த்து வெளியே விட்டுருவாங்க.
0: அது சொல்ல நினைச்சேன், அதை விட வேற ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு நினைச்சுட்டு அதை
2: சொல்லல. நீங்க ரொம்ப அறிவாளி.
0: சரி, உருட்டுங்க.
1: தாயம் உருட்டிலாமா உங்களுக்கு?
0: இருக்கு,
1: நீங்க தான் கேள்வி கேட்கணும் சுபகலா கிட்ட.
2: இப்ப கேட்க பாருங்க, இவங்க சமையல் துறைக்கெல்லாம் போய் சமையல் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும்.
1: சொல்லுங்க,
2: சாப்பிடக்கூடிய ஐட்டமா 21 சொல்லுங்கம்மா.
0: எது
1: சாப்பிடக்கூடிய ஐட்டமா? 21 ஐட்டம் சொல்லணுமா?
0: சாப்பிடக்கூடிய ஐட்டமா?
2: ஆமா, பொங்கல், வடை,
0: சரி,
2: சப்பாத்தி,
0: சரி. இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், பொதிகை தும்பி ஹோட்டல் ஆரம்பிச்சிருவோம். சரி, நேரத்தை போட்டு விடவா?
1: ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கீங்க. அவங்க எத்தனை சொல்றாங்க?
0: இட்லி, பொங்கல், பூரி, வடை, சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி, பணியாரம், ஆப்பம், இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி, நான், பிரியாணி, பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச் பரோட்டா, பன் பரோட்டா, கலக்கி, ஆம்லேட்டு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னக்கா
1: என்னீங்களா? 22 கிட்டத்துல சொல்லிட்டப்பா.
0: 21 கேட்டாங்க, 22 சொல்லியாச்சா?
1: 22 கிட்டத்துல.
2: சித்ராக்கா, ஆனா இவங்க வீட்டுல சமையல் பண்ணதுலே தெரியுது பாத்தீங்களா,
0: எவ்வளவு ஹோட்டல்ல வாங்கி தின்றுக்கீங்கன்னு.
2: சாதம் வரல, பொங்கல் வரல, தோசை வரல, மீதி பூரா வந்திருக்கு, சட்னி தான் நிறைய வந்திருக்கு.
0: இல்ல, சட்னி ஐட்டமாவே சொல்லி தப்பிச்சிடலான்னு பாத்தேன்.
1: வித விதமா சட்னி சொல்லிருக்காங்க, கார சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி.

0: நீங்க இடைமறியல் செய்த அது என்னமா சைட் டிஷ் எல்லாம் மெயின் டிஷ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் செல்லாது, மறுபடியும் முதல்ல இருந்து கோட்டலிங்கன்னு சொல்லுவீன்னு நினைச்சேன்.
1: பாஸ் ஆயிட்டேம்மா.
0: பாஸ் ஆயிட்டோமா?
2: சரி, ஒரு மார்க் கொடுத்துடலாம் என்ன நம்ம சுபகலாவுக்கு இல்லையா?
1: தம்மு அடைக்கு மூச்சு பயிற்சியும் கிடைச்சிருக்கு, அதனால 22 சொல்லிட்டாங்களா மார்க் கொடுத்துடலாம்.
0: மூச்சு பயிற்சி தான் கிடைச்சிருக்கு, போங்க, சொன்ன எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும்.
2: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: நான்கு
2: விழுந்திருக்கு, நீங்க தான் கேள்வி கேட்கணும் நம்ம சுபகலா அவங்க கிட்ட.
0: ஆமா, அவங்க கிட்ட எப்பவுமே மாட்டிக்கிடுவோம். போன திருப்பி ஏதோ சுட்ட கோழி வந்துச்சு, இந்த திருப்பி என்ன வரப்போகுதுன்னு தெரியல.
2: கொஞ்சம் ஈஸியா கேட்டுருங்க, அவ்வளவுதானே.
0: நீட்ட கதை நீங்க சின்ன கதையாவே சொல்லுங்க. ஊரெல்லாம் சுத்த சுட்ட கோழிக்கே விட தெரியாம இருந்தோம், அப்புறம் என்ன?
2: சரி சொல்லுங்க பாப்போம்.
3: ஒரு இட்லிக்கு 3 பேர் சண்டை போடுறாங்க.
0: ஒரு இட்லிக்கு 3 பேர் சண்டை போடுறாங்க, சரி, அது என்னன்னு கேக்கல. ஒரு இட்லிக்கு 3 பேர் சண்டை போடுதாங்க.
2: சிம்பிளா சொல்லிட்டேன்னு வேற சொல்றாங்களே சுபகலா, அது எப்படி?
0: கையி பல்லு நாக்கு, ஒரு இட்லிக்கு 3 பேர் சண்டை போடுதோம்.
3: என்னது
0: இருக்கு அத சொல்லுங்க. வேற
2: ஒரு இட்லிக்கு 3 பேர் சண்டை போடுறாங்க.
0: ஒரு இட்லி 3 பேரு,
2: இப்படி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ரேணுகா. ஒரு இட்லின்னு அதான் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தாங்கல
3: இன்னைக்கு.
0: வாய்க்கும் கைக்கும் சண்டை போடுவோம்ல, அந்த சண்டை நினைச்சுக்கிட்டோம். ஆனா வந்து நீங்க
2: எனக்கு ஸ்டுடியோக்குள்ள உட்கார்ந்து இப்படி ஒரு ஆன்சர், இப்படி ஒரு கேள்வியை கேட்டோன்னே என்னால சிரிப்பு அடக்க முடியல.
0: இல்ல, அந்த நடு
2: என்ன அறியாம ரொம்ப
0: ஃபேன்ல வந்து நடுசுல இருக்கிறது இட்லியா, 3 பக்கம் இருக்கிற ரெக்க வந்து 3 பேரும் சண்டை போடுதாங்களாம். ஒரு இட்லிக்கு 3 பேரும் சண்டை போடுதாங்க, நம்ம எல்லாம் சந்தோஷமா தூங்குதோம்னு சொல்லிருக்க
3: வேண்டியதானே.
0: இப்ப மட்டும் என்ன, நீங்க தான் க்ளூ கொடுத்தீங்க, கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: ரொம்ப நன்றி ரேணுகாரா.
0: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
0: நம்ம ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம்.
2: கேக்கலாமா?

0: 4:46 அட்டகாசமா அசத்துல விளையாண்டுட்டு இருக்கிறோம். பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: பாப்பான்
1: குளத்துல இருந்து
0: பாப்பான் குளம் முத்து
1: முத்து நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். உங்களுடைய வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் சிக்னல் வர்ற இடத்துல நின்று பேசுங்களேன். விட்டு விட்டு கேட்கறது உங்களுடைய பேச்சு. சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க, சரியா? ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இருக்கிறது மூணு மீன் தான். எப்படி? ரெண்டு அப்பா ரெண்டு பையன் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டு வராங்க. இருக்கிறது மூணு மீன் தான். எப்படி? நான் ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டேன்னு சுபகலா சொல்லிட்டே இருந்தாங்க.
0: அதுக்காக நேரம் தொடங்கி விட்டது.
1: கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ரெண்டு அப்பா ரெண்டு
2: பையன்
1: மீன் பிடிக்க போறாங்க. ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டு வராங்க. இருக்கிறது மூணு மீன் தான். எப்படி?

0: மூன்று தலைமுறை
1: வரிசையா சொல்லுங்க. தாத்தா,
0: அப்பா, மகன்,
1: பையன். தாத்தாவுக்கு ரெண்டு பையன், இந்த பையனோட அப்பா அவரோட அப்பா. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க.
0: கூட என்ன தெரியுமா யோசிச்சேன், நாலு மீன் புடிச்சிட்டு வந்திருக்காங்க, அதுல ஒரு மீன் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டு போலன்னு நினைச்சேன்.
1: பாராட்டுகள் உங்களுக்கு.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ராஜா.

0: தாத்தா,
1: தாத்தா, அப்பா, மகன், பையன். தாத்தாவுக்கு ரெண்டு பையன், இந்த பையனோட அப்பா அவரோட அப்பா. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: நான் கூட என்ன தெரியுமா யோசிச்சேன், நாலு மீன் புடிச்சிட்டு வந்திருக்காங்க, அதுல ஒரு மீன் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டு போலன்னு நினைச்சேன்.
1: பாராட்டுக்கள் உங்களுக்கு.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: திருநெல்வேலி மாவட்டத்தில்
0: ராசாத்தி.
1: ராஜனா ராசாத்தியா? முற்றத்துல நடப்பான், மூலையில படுப்பான், அவன் யாரு?
0: உங்களுக்கான நேரம்.
1: முற்றத்துல நடப்பான், மூலையில படுப்பான், மூலையில படுப்பான். முற்றத்துல நடப்பான், மூலையில படுப்பான். உங்களுக்கு ஒரு ராஜாத்தி, உங்களுக்கு யோசிக்கிறீங்களா? கோழி எப்படி மூலையில படுக்கும்? ஏமா, அந்த அளவுக்கு எல்லாம் நான் யோசிக்கல. இது நம்ம என்ன, உங்களுக்கு ஒரு க்ளூ வேணா கொடுத்துறேன். இது நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல
0: ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
1: ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே இதுக்கு க்ளூ கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள்.
0: நேரம் முடிஞ்சு விட்டது. முற்றத்தில் நடப்பான்,
1: முற்றத்தில் நடப்பான், மூலையில் படுப்பான் சொன்னலையா? முற்றத்தில், முற்றத்தில் எப்போதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே எல்லார் வீட்லையுமே முற்றத்தை கூட்டுவீங்க இல்லையா? துடைப்பத்தை வந்து எப்போதுமே துடப்பக்கட்டையை வந்து அது எல்லா பக்கமும் நடக்கும். ஆனா அதை எங்க வைப்போம்? மூலையில தான் வைப்போம் வீட்டுல. அதுதான் முற்றத்தில் நடப்பான், மூலையில் படுப்பான். சரியா ராசாத்தி? உங்களுக்காக ரொம்ப ஈஸியா தான் கேட்டேன், வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லிதான் கேட்டேன். ரொம்ப கஷ்டமா கேட்கல.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றிமா. உங்களுடைய
0: கவர் பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: நான்கு மணி 55 நிமிடத்தில் பொதுவை தும்பி கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து யார் விளையாட வரான்னு பேர் பார்த்துடலாம்.
1: ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: வணக்கம்மா, சங்கரன் கோயிலேருந்து கோட்டியப்பன்.
1: சங்கரன் கோயிலேருந்து கோட்டியப்பன் இல்லையா?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் கோட்டியப்பன் சார். உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா? தாயக்கட்டைய உங்களுக்கு ஆறு விழுந்திருக்கு, நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க தான் சுபகலா, உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். அவங்க ரெடியா இருக்காங்க ஆன்சர் பண்றதுக்கு. அப்படி என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு அப்படி ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்க எனக்கு முன்னாடி.
2: தமிழ் மாதம் 12 மாதங்கள் இருக்குதா, அதுல 5 எழுத்துக்கள் வரக்கூடிய மாதங்களை சொல்லுங்க.
1: தமிழ் மாதமா? அவங்க போச்சு அப்படி
0: நேரத்தை போட்டு விடுதே.
1: சொல்லுங்க, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம்.
0: தீரை வராது, வைகாசி வராது, ஆடி ஆடி ஆவணி
2: புரட்டாசி
0: புரட்டாசி.
1: ஒவ்வொரு பாருங்க, ரெண்டு மாதங்கள் தான் உங்களுக்காக. முன்னகுட்டி அவரே சொல்லிட்டாரு, அடுத்து நீங்க வந்து இன்னும் விரல் எல்லாம் மடிக்க வேண்டாம் சுபகலா.
0: இதுக்கே
1: ஒவ்வொரு விரலா மடிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி கோட்டியப்பன் சார், நன்றி. நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு,
2: ரொம்ப நன்றிமா, நன்றி.
0: நல்ல வேலை 2 மாசம் இருந்துச்சுக்கா, அதனால நான் தப்பிச்சேன்.
1: அதுவும் நீ விரல மடிக்கிறத பார்த்து நான் அப்படி ஃபுல் அரிசி போயிட்டேன் பார்த்துக்கோ.
0: கரெக்டாக சொல்லணும்ல கவுண்ட் பண்ணி.
1: அடுத்த நேயர் யார் எங்கேருந்து அழைக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா?
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்பரியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம்
0: சந்திரசேகர். இன்னைக்கு என்ன 4 மணிக்கு தான் வந்திருக்கீங்க?
3: ஆமா,
0: உங்க கூட பேசணும்னு எவ்வளவு நாள் ஆச்சு. எப்பவுமே காலையில காலையில வரலையான்னு கேட்டேன்.
1: கேளுங்க.

0: ரெடியா இருக்கிறாங்க.
1: கடகடா கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம், அது என்ன?
2: கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம்.
0: கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம்.
2: தண்டவாளம்?
1: இல்ல இல்ல, இதுக்கு க்யூ கொடுக்கணும்னா பழைய காலத்துல இதை யூஸ் பண்ணி தான் அரைப்பாங்க.
0: எவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க சந்திரசேகர்.
2: ஆ, உரலு.
1: ஆ, வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆ,
2: உரல்.
1: அதை சொல்லுவாங்க இல்லையா, உரல் வச்சு எது எதில்?
2: உலக்கை.
1: ஆஹா, ஆட்டாங்கல்.
2: ஆட்டாங்கல், ஆட்டாங்கல்,
0: ஆட்டு உரல்.
2: ஆட்டு உரல், ஆட்டு உரல்.
1: சரி, பள்ளம் இருக்கும்ல.
2: சரி, நன்றி நன்றி
0: நன்றி சந்திரசேகர். இந்த பக்கம் ஆட்டு உரல்னு சொல்லுவோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
2: சந்திரசேகர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற நேர்களை கடகடன் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுக்கா.
0: சொல்லி
2: இன்றைக்கி நேர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பூலாங்குளம் முத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மாவடிக்கால் மகாலட்சுமி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பரமன் குறிச்சி சுகன்யா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. முல்லக்காடு பாபு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மகிமிதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுபோக வந்து பாப்பான்குளம் முத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சங்கரன் கோயில் கோட்டியப்பன், காட்பாடி சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நான் ஒரு 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு 1 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. மொத்தம் வந்து 6-7 பேர் வந்து நேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
0: ஆக மொத்தம் இன்னைக்கு நேர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.
2: நேர்கள் ஓஹோன்னு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு நேர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடிய வெற்றி பெற்ற நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா.
0: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
2: இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
3: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டர் இடையேயான பேச்சுகள் ஓஸ்லோவில் தற்போது நடைபெற்று வருகின்றன. சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்த போதிலும் நாடு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி 72,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜனின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இருமொழி கொள்கைதான் தவிகாவின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாநில உரிமைகளை திமுக காக்கும் என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆனைமங்கல செப்பு பட்டயங்கள் மீண்டும் கிடைத்திருப்பது தமிழர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்றும், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். அஇஅதிமுகவிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டி போபாலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டிமோலைனர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி மூன்று நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1982 வருடத்தில் வெளியான திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களையும் அந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களையும் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் சுபகலா. எத்தனை வருஷம் கடந்தாலும் சரி, சில படங்கள் வந்து தலைமுறை கடந்தும் மக்களால் மறக்க முடியாத படங்களாக அமைஞ்சிருக்கும். அது குடும்ப படமாக இருக்கலாம், ஆக்ஷன் படமாக இருக்கலாம், மாயாஜால படமாக இருக்கலாம், காதலை உணர்த்து படமாக இருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். அந்த வகையில் வந்து ஒரு காதல் உணர்வை தியாகம் கலர்ந்து உணர்வு பூர்வமாக சொன்னதில் இன்றைக்கும் தனி இடம் பிடித்து தனித்துவமாக திகழக்கூடிய படம் தான் வாழ்வே மாயம். ரீமேக் படங்களின் ஹீரோ என்று போற்றப்படுபவர் நடிகரும் தயாரிப்புமாளருமான கே பாலாஜி. இவர் மூலம் வந்து ஏராளமான வேற்றுமொழி படங்கள் தமிழுக்கு வந்திருக்குது. பிற மாநில படங்களை தமிழுக்கு மாற்றிருக்கிறாரு. அந்த படங்களை தமிழுக்கு தகுந்தது போல கொடுக்கறதுல இவர் வந்து அசகாய சூரர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்திலேயே சிவாஜியை வைத்து பல ரீமேக் படங்களை எடுத்து ஹிட் அடிச்சிருக்கிறாரு. அதே போல ரஜினியை வைத்தும் இவர் எடுத்த ஏகப்பட்ட படங்கள் ரீமேக் படங்கள் இருக்கிறது. கமலை வைத்தும் ஏராளமான படங்களை வந்து இவர் தயாரிச்சிருக்கிறாரு கே பாலாஜி. இதில் முக்கியமான படம் தான் வந்து காலத்தால் அழியாத படம், காதல் காவியம் என்று போற்றப்படும் படம் தான் இந்த வாழ்வே மாயம். 1982 வெளியானது இந்த வாழ்வே மாயம். கே பாலாஜியின் திருமண நாளான ஜனவரி 20 தான் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. தன்னோட படங்களை பொதுவாக வந்து அவரோட திருமண நாளில் ரிலீஸ் பண்ணுறதை ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கிறாரு. அந்த வகையில் வாழ்வே மாயமும் வந்து 1982 ஜனவரி 26 தான் வெளியானதாக சொல்கிறாங்க. அவர் படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வரும் பெயர் பொதுவாகவே ராஜா ராதா அப்படிங்கக்கூடிய பெயர்களாக தான் இருக்குமா. இந்த படத்துலையும் கமலுக்கு ராஜானும் ஸ்ரீபிரியாவுக்கு ராதானும் பெயர் சூட்டப்பட்டது சிறப்பு. இந்த வாழ்வே மாயம் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த மழைக்கால மேகம் அந்த பாடல் எல்லாரோடும் மனதுக்குள் மேகமூட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல்.

காற்றலைகளில் ஓர் வண்ண கீதமாகியது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். ஐந்து மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1982 வெளியான திரைப்படங்களின் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சில படங்களையும் பாடல்களையும் மறக்கவே முடியாது. பச்சை குத்துனது மாதிரி நம்ம மனசோடு ஒட்டியிருக்கும். சில பாடல்களும் சரி, சில படங்களும் சரி, அதுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கதையும் வந்து அதுக்கு காரணமாக இருக்கும். அப்படி மறக்க முடியாத பாடல்களையும் கதையையும் கொண்ட படங்களில் ஒன்று தான் பயணங்கள் முடிவதில்லை. ரஜினி, கமல் இவங்கள்லாம் உச்சத்தில் இருந்தபோதே வெள்ளி விழா நாயகன் என புகழப்பட்ட பெருமைக்குரியவர் மோகன். மோகன், மைக் மோகனானது இந்த படத்தில் இருந்து தான், இதிலிருந்து தான் அவர் நடித்த சில படங்களில் அவர் கையில் மைக்கு கொடுத்துருக்கிறாரு. இவை அனைத்துமே வந்து ஹிட்டாயிருக்கு. அவர் வந்து எந்த படத்துலலாம் வந்து மைக் வச்சு நடித்தாரோ அந்த படம் எல்லாமே ரொம்பவே ஹிட்டாயிருக்கு. அதுக்கு அடித்தளம் இட்டதே வந்து இந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் தான். தமிழகத்தில் பல பகுதிகளில் 100 நாட்களுக்கும் மேல் ஓடிய இந்த படம் சில பகுதிகளில் 200 நாட்களுக்கும் மேல் கூட ஓடியதான். கிட்டார் வாத்தியத்தை பிரதானமாக வைத்து ராஜா அவர்கள், இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கக்கூடிய இளைய நிலா பொழிகிறதே பாடலை இந்த ஆல்பத்தோட மணிமகுடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெட்டை ஹம்மிங்காகவும் ஆலாபனையாகவும் வந்து படத்தின் பல இடங்களில் உபயோகித்திருக்கிறாரு இளையராஜா அவர்கள்.

5:18 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1982 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் குறித்த தகவல்களையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்த செய்தி, கடந்த 1982 இசைஞானியின் சகோதரரும் பாடலாசிரியரும் இயக்குநருமான கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் கோழி கூவுது. இந்த படத்தில் வரும் பூவே இளைய பூவே இந்த பாடலை கேட்குறப்பெல்லாம் பாடல் கேட்குறவங்களுக்கே

தெரியாமல் அவங்களோட அகத்தை குளிர செய்திருக்கிறாரு இசைஞானி. இந்த பாடலை கவி பேரரசு வைரமுத்து எழுத, இளையராஜா அவர்களின் உற்ற தோழனும் யாருக்குமே அவ்வளவு எளிதில் வாய்த்திராத குரலுக்கு சொந்தக்காரனுமான மறைந்த மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு தொழில்நுட்ப வசதிகள் பெரிதாக இல்லாத காலகட்டத்தில் இந்த படமும் வந்து கிராமத்து சப்ஜெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தின் லீட் ரோலில் வர்றவங்க யாருக்குமே இந்த பாடல் அமையலை. அப்படி இருந்தும் கூட இந்த பாடல் பல ஆண்டு வளையங்களை சுமந்து நிற்கக்கூடிய மரம் போல வந்து இந்த பாடலை கேட்குறவங்களோட மனதில் வேர்பரப்பி ஊன்றி நிற்கிற அளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது இளையராஜா அவர்களின் உன்னதமான இசையே. இந்த பாடல் வந்து ஒரு காதல் கடிதத்தை படித்து காட்டுறது மாதிரி தொடங்கும். கடிதத்தின் வரிகளை படித்து முடித்த அந்த கணத்திலேயே மலேசியா வாசுதேவன் அவர்கள், பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே,

அப்படின்னு அந்த பல்லவியை பிடிச்சு பாடியிருப்பார். அந்த பூவே இளைய பூவே அப்படிங்கிற அந்த ரெண்டு சொற்களை பிரித்து பாடக்கூடிய அந்த இடைவெளியில் வந்து சந்தூர் கிட்டார் அப்படிங்கிறது இசைக்கப்பட்டிருக்கும். அந்த இசை படர்ந்து விரிந்து பெரிதான ஒரு பச்சை இலையின் மேல் பட்டு தெரிக்கும் நீர்த்துளி போல அந்த பாடலை கேட்குறவங்க எல்லார் மேலேயும் அந்த வரிகள் தெளிக்கும். வரம் தரும் வசந்தமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரு சொற்களை பிரித்து பாடக்கூடிய இடைவெளியில் வயலின்கள் பல கிலோமீட்டர் பயணித்து வந்த ஆறு கடலில் கலக்கிறத மாதிரி சேரும். மலர் மீது தேங்கும் தேனே என பாடும்போது அந்த கிட்டார் வந்து நம்ம தலையை அப்படியே கோதி வருடும். எனக்குத்தானே எனக்குத்தானே அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் வரும்போது ட்ரம்ஸ் தாளத்தோட எல்லாம் சேரும். இதில் வந்து புல்லாங்குழலும் தனது வரவை உறுதி செஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு துல்லியமான ஒரு உணர்வு பூர்வமான இசையமைச்சு இந்த இளைய பூவால் நம்ம இதயத்தை வருடி இருக்கிறாரு இசைஞானி இளையராஜா.

5:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1982 வெளியான திரைப்படங்கள் குறித்த திரைத்தகவலோடு பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் 1982 வெளியான காதல் ஓவியம் திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து பாரதி ராஜா அவர்கள் வந்து ஒரு இதில் சொல்லும்போது, ஒரு வலைதளத்தில் பேசும்போது, அந்த படத்தில் நடித்த ஜனகராஜ் அவர்களை பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசினாராம். ஜனகராஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு, நான் முதல்ல வந்து ஜனகராஜ் அவர்களை நாடகத்தில் தான் நடிக்க வச்சேன், அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். அடுத்து காதல் ஓவியம் படத்தில் வந்து ஜனகராஜை நடிக்க வச்சேன். ராதாவுக்கு கணவராக நடித்தார் ஜனகராஜ். ரொம்ப ரசித்து ரசித்து அந்த படத்தை எடுத்தேன். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, படம் ஆரம்பித்து ஜனகராஜ் நடித்து முடிக்கிற வரைக்கும் இந்த படத்தில் தான் நடிக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. வாங்க அப்பச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பிரமாதமாக பேசி நடித்தார். எல்லாம் முடிஞ்சது, டப்பிங் பேசுறதுக்காக ஜனகராஜை கூப்பிட்டேன். அவர்கிட்ட இருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, நான் இந்த படத்தில் நடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பாரதி ராஜா அவர்கள் ஜனகராஜை பார்த்து சொன்னாராம், டேய் நீ நடிச்சிருக்கடா இங்கே பாரு அப்படின்னு படத்தை போட்டு காட்டினேன். ரொம்பவே அதிர்ச்சி ஆனார் ஜனகராஜ். ரொம்ப பிரமாதமாக டப்பிங் பேசியும் கொடுத்தாரு. மிக சிறந்த நடிகர் ஜனகராஜ் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா அவர்கள் வந்து ஜனகராஜ் அவர்களை ரொம்பவே பெருமையாக பேசினாங்களாம் இந்த திரைப்படம் குறித்து. இந்த திரைப்படத்தில் வந்து ராதா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ராதா அவர்கள் வந்து அப்போதைய காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்களுக்கு ஜோடியாக வந்து ஒரு புதுமுக நடிகராக வந்து அந்த தாடி வைத்திருக்கக்கூடிய அந்த ஹீரோவை வந்து போட்டிருக்கீங்களே, யார் இந்த தாடிக்கார பையன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்களாம். இருந்தாலும் வந்து பாரதி ராஜா இப்படித்தான் இந்த படத்தை எடுக்கணும்னு ரொம்பவே ரசித்து ரசித்து எடுத்தாரா இந்த திரைப்படம். அதுலேயும் இந்த பாடல், அந்த சங்கீத ஜாதி முல்லைங்கிற பாடல், அப்பப்பா கேட்குறவங்களோட உணர்ச்சிகளை, அந்த உத்வேகமாக வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவில் ஒரு மிக சிறந்த ஒரு பாடலாக அமைஞ்சிருக்குது இந்த திரைப்படத்தில். அந்த பாடலை தான் இப்போ கேட்க இருக்கிறோம். இன்னும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது, கேளுங்க. இப்போ சங்கீத ஜாதி முல்லை.

கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன.

5:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1982 வெளியான திரைப்படங்களின் குறித்த சிறப்பான தகவல்களும் அதோடு கூடவே பாடல்களும் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் 1982 வெளிவந்த ஒரு பிரமாதமான ஒரு காதல் திரைப்படம் அப்படின்னா அது வந்து புது கவிதை. இது ஒரு தனி கவிதை அப்படின்னு தான் சொல்லணும். புது கவிதை வந்து ஒரு அட்டகாசமான ரஜினி அவர்களோட ஒரு காதல் கதைப்படம். ரஜினி மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோ இந்த மாதிரி ஒரு காதல் கதையில் நடித்ததெல்லாம் வரம். ராஜ்குமார் லக்ஷ்மி நடித்த நின்ன மறையலாரே அப்படிங்கிற கண்ணன படத்தை தான் புது கவிதையாக ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்துலேயும் வந்து இடைவேளையின் போது ரஜினியின் கண்முன்னே ஜோதிக்கு வேறொருத்தரோட தாலி ஏறிடும். அடுத்து ரஜினி அவர்கள் குடித்து தாடியெல்லாம் வச்சுட்டு ரோடு ரோடாக திரியறது மாதிரியான காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு செமையான சஸ்பென்ஸை வந்து நமக்கு தந்திருப்பார் இந்த இயக்குனர். ரஜினியிடம் வந்து சரிதா அவங்க ஃபோன் பண்ணி வேலை இருக்குது, குழந்தைய ஸ்கூலில் இருந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சீன். அரை மணி நேரம் வர சரிதா ரஜினி வந்து கணவன் மனைவி மாதிரியே காட்சி வச்சுருப்பாங்க. பாபா வசந்தமே பாடலெல்லாம் ரஜினி தன்னோட மகளோட பாடுற மாதிரி சீன் இருக்கும். ஆடியன்ஸுக்கு மேலும் இந்த சஸ்பென்ஸ், அதாவது ரஜினி சரிதா கணவன் மனைவி அப்படிங்கிற தோற்றத்தை நிரூபிக்க அந்த குழந்தைக்கு கூட காதலி உமா பெயரை வச்சிருப்பார் இயக்குனர். பொதுவாகவே முன்னாள் காதலி பெயரை தானே குழந்தைங்களுக்கு வைப்பாங்க இந்த லவ் ஃபெயிலியரான ஆண்கள்லாம். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் நமக்கு ஒரு தோற்றத்தை காமிச்சிருப்பார். அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து இன்னும் சஸ்பென்ஸில் ஆழ்த்திடும். அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும், ரஜினிக்கு சரிதா மனைவினா அப்போ ஜோதியோட ரஜினி எப்படி சேருவார் அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த திரைப்படத்துலேருந்து உடையும். படத்தில் இன்னொரு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா, ஜோதி வந்து ஒரு விதவை அப்படின்னு முன்னாடியே வந்து நமக்கு சொல்கிற மாதிரியான வரிகளை வச்சிருப்பார். அதுதான் வந்து வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. இந்த வரிகளின்படி விதவையான நாயகி நாயகனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தவிப்பதான கதையின் ஒன் லைனர் தான் அது. அதை நம்மக்கிட்ட முன்னாடியே இந்த பாடல் மூலம் வந்து இரு அர்த்தங்களில் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த திரைப்படத்தோட சஸ்பென்ஸ். இப்போது புதுக்கவிதை திரைப்படத்தில் இருந்து அந்த வெள்ளைப்புறா ஒன்று பாடலையே நம்ம கேட்கலாம்.

5:44 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் 1982 வெளியான திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் படமும் பாடலும் வரிசையில் வரக்கூடிய அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவெல்லாம் நித்யா. 1982 ஸ்ரீதர் இயக்கத்தில் வந்த திரைப்படம். நடிகர் கார்த்திக் ஜிஜி நடித்த இளையராஜாவின் இசையில் வெளிவந்த படம் தான் இந்த நினைவெல்லாம் நித்யா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி, அதாவது கதாநாயகனின் பெயர் சந்துரு, கதாநாயகியின் பெயர் நித்யா. இந்த சந்துரு ஒரு தொழிலதிபரோட மகன். பட்டப்படிப்பு முடிந்ததும் அவர் வந்து மலைப்பிரதேசம் போகிறாரு, தன்னோட நண்பரை தேடியும் அங்கே அப்படியே போகிறாரு. அங்கே வந்து அந்த மலை பிரதேசத்தில் நித்யாவை கண்டதும் காதல். நித்யா வந்து ஒரு மலைவாழ் மக்களின் தலைவரின் மகள். மலைவாழ் மக்களின் ஜாதிய கட்டுப்பாட்டை எதிர்த்து இந்த சந்துருவும் நித்யாவும் ஊரை விட்டு ஓடி சென்னைக்கு வருகின்றனர். கார்த்திக்கின் தந்தையும் அவர்கள் காதலை எதிர்க்கிறாரு. இந்த நிலையில் வழக்கமாகவே மன்னனை அடுப்பு மருமகளுக்குத்தான் வெடிக்கும், ஆனால் அது ஒரு நாள் சந்துருவுக்கு வெடித்தது. அறுவை சிகிச்சை செய்யும் அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாகுது. பணத்துக்காக சந்துருவின் தந்தையிடம் செல்கிறார் நித்யா. தந்தையோ மனசாட்சியே இல்லாமல் அவங்களோட காதலை பேரம் பேசுகிறாரு. நித்யாவும் காதலனோட உயிர்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஊருக்கு போயிடுறாங்க. சந்துருவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு மீண்டும் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த ஊருக்கே போய் அங்கே நித்யாவை சந்தித்து காதலித்த மனங்கள் ஒன்று சேர்ற படம்தான் நினைவெல்லாம் நித்யா. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த பனிவிழும் மலர்வனம், அந்த பாடல் அப்படியே பனித்துளிகள் நம்ம மேலே விழுந்து வருடக்கூடிய அளவிற்கு அந்த பாடல் இதமானதாக இளையராஜா அவர்களோட இசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல் தான் கேட்கலாம்.

5:51 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1982 வருடத்தில் வெளியான திரைப்படங்களும் அந்த திரைப்படங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் 1982 வந்து ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லப்போனால் ரங்கா. இந்த படம் ரங்கா இதுதான் இளைஞர்களுக்கு எங்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் அந்த இளைஞர்களுக்காகவே. பொதுவாகவே வந்து ரஜினி அவர்களோட திரைப்படங்களில் அவரோட ஸ்டைலும் சரி, அவர் பேசக்கூடிய வசனங்களும் சரி, அன்றைய காலகட்டத்திலிருந்து இளைஞர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த ரங்கா திரைப்படத்தில் அவர் பேசக்கூடிய, அதாவது கண்ணதாசன் எழுத்தில் வந்த அந்த ரங்கா படத்தில் வந்த ஒரு வசனம், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே, எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே, மதுவுண்டு பெண்ணுண்டு சோறுண்டு சுகமுண்டு, மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடமுண்டு போடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் அந்த காலகட்டத்திலேயே வந்து அவரோட ரசிகர்கள் மத்தியில் பெரும் கைத்தட்டலையும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு வசனமாகவும் இருந்திருக்குது. ஆமாம், இந்த ரங்கா திரைப்படத்திலிருந்து தெறிக்க விடக்கூடிய அந்த பட்டுக்கோட்டை அம்மாள் பாடலையும் இப்போ கேட்கலாம்.

5:57 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான திரைப்படம் 1982 வெளிவந்த சகலகலா வல்லவன் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையிட்ட அனைத்து தியேட்டர்கள்லேயும் 4 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்க விடப்பட்டது. தியேட்டருக்குள்ள படம் பார்க்க சென்றவங்களை விட 3 மடங்கு கூட்டம் வந்து டிக்கெட் கிடைக்காம திரும்பி போயிருக்கிறாங்க. பெரும்பான்மையான ஊர்களில் 150 நாட்களையும் கடந்து, வெள்ளி விழா என்று சொல்லப்படும் 175 நாட்களையும் கடந்து, சில ஊர்களில் 250 நாட்களையும் கடந்து ஓடி வசூல் சாதனை பெற்றிருக்கு. ரொம்ப ஒரு கமர்ஷியல் ஹீரோவாகவும் வசூல் மன்னனாகவும் கமல்ஹாசன் அவர்களை ஆக்கிய படம் தான் இந்த சகலகலா வல்லவன். சகலகலா வல்லவன் படத்தின் முதல் வெற்றியே அதில் இணைந்த மெகா கூட்டணி தான். ஏவிஎம் தயாரித்த இந்த படத்தை டாப் மோஸ்ட் கமர்சியல் மாஸ்டர் எஸ்பி முத்துராமன் இயக்கியிருந்தார். பஞ்சு அருணாச்சலம் கதை திரைக்கதை எழுத இளையராஜா இசையமைத்திருந்தார். இதுக்கும் மேலே வந்து கமல், அம்பிகா, வி கே ராமசாமி என வந்து பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் முக்கியமாக எல்லாராலும் விரும்பி பார்க்கக்கூடிய அந்த பாடல் வருது கேளுங்க. இதோடு நிறைவு பெறுகிறது படமும் பாடலும். இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது நான் சுபகலா.

இதே மறுப்போம் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மண்மலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நாளை காலை மதிய மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? இன்று மாலை 6:10 மாறு 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, இன்று 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், இலக்கியங்களில் சிறுதானியங்கள், இன்று 10:00 சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப தொகுப்புல கல்லிடை குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரங்களும், நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள், நாளை காலை 7:00 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:50 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இன்றைய குறுஞ்செய்தி, நாளை காலை 8:02 8:30 8:55 கேட்கலாம் திரையறிவி நிகழ்ச்சி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 9:02 ஆனந்த பங்காற்றி நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க, சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா அல்லது சரியானதை செய்வதா, 10:02 மனம் விரும்பதே மனம் திரும்பிய பாடல்களை நேரலையா நீங்க கேட்டு சிக்கலாம், நாளை முற்பகல் 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில நாரி அதாலத் திட்டம் குறித்த தகவல்கள், நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே, விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல் இதை பத்தி தான் பேச இருக்கிறீங்க, நாளை பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல், 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில பசலைக்கீரையின் மருத்துவ குணங்கள் குறித்து அறியலாம், 1:55 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில இளைஞர்களுக்கான உடல்நல ஆரோக்கிய குறிப்புகளை வழங்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ்கபூர் அவர்கள், நாளை பிற்பகல் 2:15 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில நாலந்தா பல்கலைக்கழகம் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 3:02 குக்கு நிகழ்ச்சி நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதுகி தும்பி, நாளை மாலை 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, நாளை 7:00 திரை இசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசையஞ்சல், நாளை 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, நாளை 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் குறித்து அறியலாம், நாளை 10:00 தாலாட்டும் தின்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மகளிர் இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இன்று இணையும் நாளை காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள், நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுங்கள், 0462 2516 1132 0462 2516 1133

நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் 6:05 நாம் கேட்க இருக்கிறோம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 பக்தி மாலை நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நேரம் 6:11. இந்த நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நேரம் இது. இசை மாலையாய் பாமாலை சூட்டி மகிழ்வோம் இறைவனுக்கு, இது பக்தி மாலை ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாய் டி.எல். மகாராஜன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:16 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல உங்கள் இளங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நீரமாறுவனே 22 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இன்னும் சில நொடிகள் 6:30 மாநில செய்திகள் கேட்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து பக்திமலை நிகழ்ச்சியினை நீங்கள் 6:40 கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக

0: எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும், எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிம கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம்.
3: பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 தேதியும், இரண்டாவது போட்டி 27 தேதியும், மூன்றாவது போட்டி 29 தேதியும், நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 தேதியும் பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான

இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதே நேரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:40 தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வசந்தா பாடியது.

நேரம் 6:50 அஸ்வனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பல்மலை 102.6 உங்களில் எங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஈம் ஹனிஃபா பாடியது.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி தினல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இதுவரைக்கும் உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பியது பக்தி மாலை நிகழ்ச்சி.

இசையால் இது நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு இருக்கீங்க. நீரும் 7 மணி கேட்டு ரசிக்கலாம் திரையிசை நிகழ்ச்சியில. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில ஜிவி பிரகாஷ்குமார் பாடிய பாடல் ஸ்நேகன் வரிகள், ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இன்னும் சில நொடிகளில் 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்பலை 102.6 நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் சந்தி

0: கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர். விஜயகுமார் அவர்கள்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ். காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு. கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
3: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் 2 பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம்.
2: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதே போல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள்.

0: கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளார்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 தேதியும், 2வது போட்டி 27 தேதியும், 3வது போட்டி 29 தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30 தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில்

அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:25. நம்மை சுற்றி உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு வாய்ப்பு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்பொழுது உங்கள் அருகிலேயே. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், கடுமையான இயக்கத்திற்கான பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுது. இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்குது. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இப்போ நடந்துட்டு வருது. உங்களுடைய குழந்தை திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை நீங்க தவறவிடாதீங்க. அரசு சிறப்பு வழிகளில் சேருங்க, உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்க. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம். செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு சிறப்பு பள்ளிகள், அரசு செவித்திறன் குறைவு உடையோருக்கான மேல்நிலைப் பள்ளி தருமபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு, இந்த மாவட்டங்களில் செயல்படுது. அரசு செவித்திறன் குறைவுடையோருக்கான உயர்நிலைப் பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள்லேயும். அரசு செவித்திறன் குறைவுடையோருக்கான நடுநிலைப் பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் செயல்பட்டு வருது. அரசு பார்வைத்திறன் குறைவுடையோருக்கான மேல்நிலைப் பள்ளி திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டங்களில் செயல்பட்டு வருது. அரசு பார்வைத்திறன் குறைவுடையோருக்கான நடுநிலைப் பள்ளி சேலம், புதுக்கோட்டை, மதுரை மாவட்டங்கள்லேயும், அரசு பார்வைத்திறன் குறையோடுக்கான தொடக்கப் பள்ளி சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி மாவட்டங்களையும் செயல்பட்டு வருது. கடுமையாக இயக்கத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி மதுரை மாவட்டத்தில் செயல்பட்டு வருது. அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வருது. கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட இருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் 2013 தீவிரமாக செயல்படுத்தப்படும் பொருட்டு 10 நபர்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அனைத்து நிறுவனங்கள்லேயும் உள்ளக புகார் குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவில் குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களும் குழு தலைவர் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மூத்த பெண் பணியாளராகவும், குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 50% மேல் பெண்களாகவும், ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் இருந்து மகளிர் நலம், மகளிர் பிரச்சனைகளை பற்றிய அக்கறையும், சட்டத்தை பற்றிய அறிவு பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும். மாவட்டத்தில் 10 நபர்களுக்கு மேல பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள் உள்ளக புகார் குழு

92.6 இசையோடு என்றும் நீங்கள். அறிவியல் தகவல்களோடு சுபவன பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன், ஹீமோக்ளோபின். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம சாப்பிட்றோம், நடக்கிறோம், ஓடுறோம், சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், இது எல்லாம் நடக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள அமைதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன ஹீரோ, அதுதான் ஹீமோக்ளோபின். நம்ம உடலோட ஆக்சிஜன் டெலிவரி ஹீரோ அப்படின்னு கூட இதை நாம் சொல்லலாம். மனித உடலில் ஒவ்வொரு மூச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைதியான அறிவியல் அதிசயம்தான் இந்த ஹீமோக்ளோபின். ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் ஹெச்பி லெவலை செக் பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எங்கே போனாலும் மருத்துவமனைகளில் முதல்ல அதுதான் கூட செக் பண்ணவும் செய்வாங்க. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களில் காணக்கூடிய ஒரு முக்கியமான புரதச்சத்து. உடல்ல எல்லா பகுதிகளுக்குமே ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய வேலையைத்தான் இது செஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய இரத்தத்தின் தூதுவர் இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் நாம ஹீமோக்ளோபின் குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில இப்போ ஒரு சுபமான பாடல், காக்க காக்க திரைப்படத்துல இருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை பிக்அப் பண்ணிட்டு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே டெலிவரி செய்யறது தான் இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. இது உடலோட ஆக்சிஜன் பேருந்து அல்லது உயிர் சுமக்கக்கூடிய சிவப்பு தூதுவர் அப்படின்லாம் சொல்லலாம். ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கலாமா, நம்ம உடலை வந்து ஒரு பெரிய சிட்டியாக நினச்சிக்கோங்க. இதயம் தான் பம்பிங் ஸ்டேஷன், இரத்த நாளங்கள் தான் சாலைகள், சிவப்பணுக்கள் தான் வாகனங்கள். இந்த ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் டெலிவரி பையன். இவன் இல்லைன்னு சொன்னால் உடல் முழுக்க கரண்ட் போன நகர மாதிரி சோர்ந்து போயிடும். அதாவது நாம் சுவாசிக்கும் போது நுரையீரலில் ஆக்சிஜன் சேருது இல்லையா, அந்த ஆக்சிஜனை ஹீமோக்ளோபின் பிடிச்சிட்டு கொண்டு இரத்தத்தின் மூலமாக உடலுடைய செல்களுக்கு அது கொண்டுட்டு போகுது. மூளை, இதயம், தசைகள்னு உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே அது கொண்டு போகுது. அதனால தான் நமக்கு சக்தி, சுறுசுறுப்பு, இயல்பான உடல் இயக்கம் எல்லாம் கிடைக்குது. செல்களில் உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மறுபடியும் நுரையீரலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற உதவுது. இதில் முக்கியமாக இரும்பு சத்து இருக்குது, அதனால தான் ரத்தம் சிவப்பாக இருக்குது, ஆக்சிஜனை சுமந்து செல்லவும் முடியுது. சரி, இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்னாகும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. பாடல் தி வாய்ஸ்ல கோவில் திரைப்படத்திலிருந்து.

இதே நிரப்பம் ஆகாஷ்வாணி தொழில் விரி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 8:05 குக்கோ நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பால்களை கேட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் 9443364794 எண்களை மறுபடியும் சொல்கிறேன், 9443364794. இன்று 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பில் இன்றைக்கி தே பவினா ரோஸ்லின் கல்லிடை குறிச்சி, தே பவினா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பை தான் கேட்க இருக்கிறோம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியாய் இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் ஹீமோக்ளோபின் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. சரி, இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சா என்ன ஆகும்? உடம்பு உடனே சொல்லும், ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், படிக்க கூட சக்தியே இல்லை, 2 படி ஏறினாலே எப்படி மூச்சு வாங்குது,

இது எல்லாமே உடலுக்குள்ள ஆக்சிஜன் சரியாக போகலை. ஹீமோக்ளோபின் குறைஞ்சதுன்னு சொன்னால் உடலுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால் அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த குறைபாடு ஏற்படும். இதுக்கான அறிகுறிகள் உடல் சோர்வு, தலை சுற்றல், மூச்சு திணறல், முகம் வெளியிடுதல், பலவீனம் இதெல்லாம் ஏற்படும். சரிதான், இந்த ஹீமோக்ளோபின் ஏன் முதல்ல குறையுது? இரும்பு சத்து குறைவான உணவு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சிரும். அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு, சரியான ஊட்டச்சத்து நீங்கள் எடுத்துக்கல, உடல்நல குறைபாடு அடிக்கடி ஏற்படுது. இதன் காரணங்களால தான் ஹீமோக்ளோபின் குறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ ஹீமோக்ளோபினை அதிகரிக்க என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 அறிவியல் நேரம். பாடல் தில்லாலங்கடி திரைப்படத்தில் இருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ரெடி.
1: அன்பின் வரிகளாய், ஆசை அஞ்சலாய், உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அதினம் ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

இரண்டு நிமிடமாகுது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில ஹீமோக்ளோபின் குறித்த தகவல் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஒரு சிவப்பணு 120 நாட்கள் வேலை செய்யுது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான முறை ஆக்சிஜனை ஏற்றி இறக்கி உடலுக்காக அப்படி உழைக்குது. நாம தூங்கினா கூட இந்த ஹீமோக்ளோபின் ஓய்வெடுக்காது. ஹீமோக்ளோபினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நுரையீரலில் ஆக்சிஜனை பிடிக்கும், உடலோட செல்களில் அதை விடும். ஒரு புத்திசாலி டிரைவர் மாதிரி எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் அதெல்லாம் இதுக்கு நல்லாவே தெரியும். நாம உயிரோட உற்சாகமாக இருப்பதற்கு பின்னால் அமைதியாக உழைக்கக்கூடிய சிவப்பு வீரன் தான் இந்த ஹீமோக்ளோபின். இதில் ஹீம்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து இருக்குது, குளோபின்னு சொல்லக்கூடிய புரத தொகுதி இருக்குது. இரும்பு சத்து தான் ஆக்சிஜனை இணைத்து எடுத்து செல்ல உதவுது. ஆண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபினுடைய அளவு 13-17 வரைக்கும் இருக்கணும். பெண்களுக்கு 12-15 வரைக்கும் இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வயதை பொறுத்து இது மாறுபடலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவப்பணுவும் 120 நாட்கள் வேலை செய்யுது இல்லையா. பழைய அணுக்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் புதிய சிவப்பணுக்களை எலும்பு மஜ்ஜை உருவாக்கும். ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னு சொன்னால் உடலோட செல்களுக்கு ஆக்சிஜன் போகாது, உயிர் செயல்பாடுகள் சீராக நடைபெற இந்த ஹீமோக்ளோபின் ரொம்பவே முக்கியம். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது உடலுக்கு உயிர் சக்தி தரக்கூடிய, ஆக்சிஜனை சுமக்கக்கூடிய, நம்ம சுறுசுறுப்பாக வச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இரத்த சத்து. ஹீமோக்ளோபின் சரியாக இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஹீமோக்ளோபினை அதிகரிக்க கீரைகள் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம், பீட்ரூட், மாதுளை, கருப்பட்டி, பயறு வகைகள், கல்லீரல், முட்டை மாதிரியான இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. கூடவே விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சு, எலுமிச்சை இதையும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்சப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் ஹீமோக்ளோபின் குறித்த தகவல் தான் சொன்னேன் இல்லையா. அடுத்தகட்ட வேலையை எல்லாருமே உங்களுடைய ஹெச்பி லெவலை உயர்த்துறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணுமோ அதெல்லாம் உங்களுடைய அன்றாட உணவு பழக்கத்துல எடுத்துக்கோங்க ஓகேவா. நிகழ்ச்சியில நிறைவு பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: மக்களே, இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சீங்க அறிவியல் நேரும் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நாம கேட்க இருக்கிறோம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்க 9443360794. மறுபடியும் சொல்கிறேன், 9443360794.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜீவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹூத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையால் இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி துணை விழிவானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:05.

ஒன்பது மணி வரைக்கும் ஜானகி ரசிக்கலாம். இது குக்கு நிகழ்ச்சி. உங்க விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க 9443363794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாடல் இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அந்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, ஒரு இதெல்லாம் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியா இணைந்திருப்பது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. நம்ம நிகழ்ச்சியில் கொக்கோ நிகழ்ச்சியில் இப்போ வரக்கூடிய முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றாலம் குடியிருப்பு அப்படிங்கிற ஊரில் இருந்து சுபா அம்பலவாணன் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சின்னதாயம் படத்துலேருந்து நான் ஏரிக்கிற மேலேருந்து அப்படிங்கிற பாடல் வேணுமா? இந்த பாட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்குறீங்களா இல்லை ஏரிக்கிற மேலேருந்து கேட்குறீங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தால் கூட நீங்கள் விரும்பி கேட்டிருக்கிறீங்கப்பா, உங்களுக்காக அந்த பாடலை ப்ளே பண்ணிடலாம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

காலை அலி அலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 8:11 நிமிடத்துல ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. இரவு நேர சாப்பாடெல்லாம் முடிச்சு அப்படியே ரேடியோ கிட்ட உட்காந்து நாம விருப்ப பாடல் வருதா அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்க விருப்ப பாடல கேட்டு 9443360794. பயணத்தில் இருக்கிறவங்க பாட்டு கேட்டுட்டே ரொம்ப கவனமாக சாலையில் பாதுகாப்பாக நீங்கள் பயணம் செய்யுங்க. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்த பாடல் தென்றல் தான் திங்கள் தான் அப்படின்னு திங்கக்கிழமையாக ஒரு சூப்பரான ஒரு பாடல் இரவு நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க. கேளடி கண்மணி அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தேன், இல்லைங்க அது படத்தோட பேர். ஸோ கேளடி கண்மணி திரைப்படத்துலேருந்து தென்றல் தான் திங்கள் தான் சாங் கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பத்தமடையிலிருந்து ராஜேஷ், ராஜேஷ் உங்களுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது, வாழை கேளுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 8:17 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. மக்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பல கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். 9443364794. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தன்னுடைய விருப்பப்பாடல கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா, ரேணுகா, ஜெயக்குமார், பிரியா இவங்கெல்லாம் வந்து மேலகரத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. போடமல்புரம் மந்திரகுமார் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிந்து பூந்தரை, முருகன், உச்சிமாகாளி இவங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. குருவன்கோட்டை முருகன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய விருப்பப்பால் வருமா வருமா அப்படின்னு அந்த விதத்தில் இப்போ நாம் சுபவன் ஒரு பால் கேட்குறோம். யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜங்ஷனில் இருந்து மிருதுனா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நண்பேண்டா படத்தில் இருந்து ஊரெல்லாம் முன்னை கண்டு அப்படிங்கிற அந்த பால் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக அந்த பால் வந்துகிட்டே இருக்குது. பாடலாம் கேளுங்க, தொடர்ந்து நினச்சிருங்க.

இசையின் வரிகளாய் ஆசை அஞ்சலாய் உங்கள் கடிதங்கள் எங்களுக்காக, எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இசை உலகின் இளவரசி அது நம் ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் மகிழ்வோடு 90 ஆண்டுகள்.

அன்பு தோழி கார்த்தி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். குக்கு நிகழ்ச்சியில எனக்கு ஒரு பாடல் வேண்டும். பெண் புத்தி பெண் புத்தி, இது படத்தோட பெயர். பாடல் கொலுசே கொலுசே, இசை பாடும் கொலுசே அப்படிங்கிற இனிய பாடலை தாருங்கள். நன்றி மகிழ்ச்சி. இரவு நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு முடிச்சுட்டு, இடையில நான் கொடுத்த ஒரு லிங்க்குக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. என்னங்க இது, இரவு நேர சாப்பாடு எல்லாமே பாடலுக்கு பிறகுதான். நானே டியூட்டியில் இருக்கேன், இருந்தாலும் பாடலை கேட்டுட்டு அதுக்கு பிறகுதான் உணவு அப்படின்னு ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் சொல்லியிருக்கிறாங்க. பிடிச்ச பாடலே மனசுக்கு நிறைவானதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு எங்கெங்க நேரம், இசையே போதும் இல்லையா? இதே

மக்களை இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம்.

நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794. இந்த நம்பருக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பாடலை கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாடலை டைப் பண்ணுங்கள். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயரை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊரை டைப் பண்ணி அப்படியே ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அப்படிதான் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. குறுக்கு சாலை ஆர் மகேஸ்வரன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தூத்துக்குடி சாத்தான்குளத்திலிருந்து வைதேகி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ நாம் எந்த லக்கி காலரோட சாங் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துபோந்துரை முருகன் உச்சி மகாலி அவங்களுடைய விருப்பத்தில் சுபமான ஒரு பாடல் மேட்டுக்குடி படத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த பாடல் வேணும் கார்த்திகா மேடம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம், கேளுங்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மறுபடியும் சொல்றேன் 9443 6 0 7 9 4 மறுபடியும் சொல்றேன் 9 4 3 3 6 0 7 9 4 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பாடல கேட்க போறோம், யாருடைய விருப்பத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொங்கி வரும் காவேரி இந்த படத்துல இருந்து வெள்ளி கொலுசுமணி பாடல கேட்டு மேல பாண்டவர் மங்களம் பத்ரகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமி பாலாஜி பவானி அம்மா பவானி அப்படின்னு பேரை முடிச்சுட்டு, அம்மா உங்கள்கிட்ட பேசி நீண்ட நாள் ஆகிவிட்டது, ப்ளீஸ் இந்த சாங் தாங்கம்மா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க விரும்பிக்கிட்டு பாடல் ஏதோ

கலப்பம் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதியினை 1297 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 8:43 நிமிடத்துல ரொம்ப ஜாலியா கேட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பால் கேட்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9443364 மறுபடியும் சொல்கிறேன், 9443364 நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுனில் இருந்து விஸ்வநாதன் மகேஷ் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. புதுக்குடியிலிருந்து செல்வம் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடையம்புலி ஆகாஷ் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி கணபதி, லக்ஷ்மி கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இப்போ நாம் எந்த லக்கி கலரோட சாங்கு கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம் இவங்களுக்காக பட்டிக்காடு தம்பி படத்தில் இருந்து 3 வைரமணி பாடல் வேண்டும் கார்த்திகா மேடம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 8:49 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலி கிட்டு இருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சி 9443360794 இந்த எனக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடல கேட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில பாடல கேட்டு ரசிக்கலாம். ஹாய் அக்கா, என்னோட பேர் வந்து ஹிந்து. நான் வந்து கண்டுகொண்டேன் மூவியில இருந்து என்ன சொல்ல போகிற சாங் வேணும், ப்ளீஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அக்கா தூத்துக்குடியிலேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்க எப்படிலாம் ஐஸ் வச்சுருக்குறாங்கன்னு. சாங் போடுறதுக்கு அட்வான்ஸாக தேங்க்யூ வரையாமா. ஓகே ஹிந்து, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. என்ன சொல்ல போகிறாய்?

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைவு பாடலில் நம்ம யாருடைய விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய் கார்த்திக் அக்கா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு பிச்சைக்காரன் மூவியில் இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அந்த சாங் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நாகராஜன் சிவகாமி சுரண்டை கீழே சுரண்டையிலேருந்து, தென்காசி கீழே சுரண்டையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜியை கிளிக் பண்ணால் பிச்சைக்காரன் படம் இல்லைம்மா, அது வியாபாரி படம் அப்படின்னு காட்டுறப்படி. பாடல் என்னவோ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அந்த பாடல் தான், பட் மூவி நேம் தான் பிச்சைக்காரன் அப்படின்னு தப்பாக டைப் பண்ணிட்டீங்க. இருந்தால் கூட பரவாயில்லை, நாகராஜன் சிவகாமி விருப்ப பாடல் தான் இன்றைக்கு குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

இன்னும் சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்க இருக்கிறோம். 9 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:30 மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.

0: leader and freedom fighter martyr Veer Gundadhur. Addressing the gathering, Mr. Shah said that over the next 1.5 years, 70 out of nearly 200 security camps established in Bastar will be transformed into similar service centres. The government has said that refineries in the country are operating normally and India has sufficient crude inventories despite the ongoing West Asia crisis. Addressing an interministerial briefing in New Delhi today, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said there is adequate stock of petrol, diesel, LPG and natural gas, though panic buying of LPG has been reported in some areas due to rumours.
1: 1 crore 72 lakh LPG cylinders have been delivered against the booking of 1.69 crore request. Regarding American waiver on Russia, I will like to emphasize that we have been purchasing from Russia earlier and before waiver also, during waiver also and now also. So it is basically the commercial sense which should be there for us to purchase. I mean, there is no shortage of crude. Enough crude has been tied up. Whatever waiver or no waiver, it will not affect our supplies and all efforts have been taken to that effect.
0: Joint Secretary in the Ministry of Chemicals and Fertilizers, Aparna Sharma, said over 200 lakh metric tons of fertilizers are available across the country and there has been no change in fertilizer prices for the Kharif season. The government today said that it is closely monitoring the recent outbreak of Ebola virus disease in Democratic Republic of Congo and Uganda following the declaration of a public health emergency by the World Health Organization. Sources said senior officials of the health ministry have reviewed the evolving situation and initiated precautionary public health measures. The IMD, India Meteorological Department, has issued an orange colour warning for heat wave to severe heat wave conditions over Madhya Pradesh and Uttar Pradesh for tomorrow. Heat wave conditions are also expected over Haryana, Chandigarh, Marathwada, Punjab, Rajasthan, Telangana and Vidarbh during the next 2 days. Meanwhile, warm night conditions have been predicted for Rajasthan, Vidarbh and West Uttar Pradesh tomorrow. A gradual rise in maximum temperatures by 2 to 3 degrees Celsius is expected over many parts of Northwest India. The Ministry of Ayush today issued a comprehensive public health advisory on extreme heat and heat wave for the current summer season. The advisory emphasizes adequate hydration, avoid direct exposure to sunlight during peak hours, use of light cotton clothing, and consumption of seasonal fruits and fluids rich in electrolytes. And in IPL cricket, Chennai Super Kings were 159 for 5 in 18 overs against Sunrisers Hyderabad in Chennai when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo. Agree to elevate bilateral ties to green strategic partnership focusing on clean energy and blue economy. Prime Minister Modi awarded Grand Cross of Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குனர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
5: எல்லாருக்கும் வணக்கம்.
4: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிக இல்லை. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
5: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை

0: ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
1: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டுருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
0: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்துனிச்சுங்களேன், சுதந்திரம் அடைவதற்கு கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்திற்காக ஒரு மிக முக்கிய பங்காற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஎஸ்சி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிஎஸ்சி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளோ சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
0: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்சியுடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போது ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்போ மக்கள் கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா ட்ரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்குறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டுருக்குறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. இப்போது உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள் அவங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க சார்?
0: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. அதேமாதிரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்களோட லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக

0: போகும்போது பெனிஃபிஷரி எட்டாவது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்கள் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போது விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனீ வளர்ப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேபிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஹனிமிஷன் ஸ்கீம், தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பனை மரத்துலேருந்து நிறையா மதிப்பூட்டு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்க உண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேறு என்ன மாதிரியான மதிப்பூட்டு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங், அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரித்து எடுக்கிறது, அதிலேருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல், ஆமாம், அது நாங்கள் கொடுக்குறோங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வரையிலும் வரும். எங்களுடைய
1: அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில் கொடுக்குறீங்களா இல்லை வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட் அவங்க வந்து விஓ கிட்டேருந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம் இந்த கிராமோதய விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்குண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வேஸ்ட் வுட், இப்போது கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம்.
1: மர சாமான்கள், மர பொம்மைகள் அப்படி சொல்கிறோம்,
0: மர பொம்மை அதெல்லாமே பண்ணுறது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலம் அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 ரூபா வரையில் வந்துருங்க. அந்த 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் ப்ளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிஎஸ்சி மூலயமா கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்போனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குற சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
0: ஆக்சுவலாக 2017-18 மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலயமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னாங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே போய்ட்டு
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லி இருப்பாங்க அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கு 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடையும் அதில் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நம்ம

0: ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ளஸ் பி வெயில், அதை கத்தி, ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000 30,000 வரையிலும் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலிருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடையை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனி வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்போ நார்மலாக பார்த்துனுச்சு, அது வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி. ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நிச்சயம் நம்ம வேறு மாத்திரலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது, அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்டுருக்குறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னுச்சுவங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்குது அப்படின்னா, எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம், ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
2: காவி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனி வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள 2 பாகத்தில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:29. வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம் இலக்கிய சாரல். இந்த இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இலக்கியங்களில் சிறுதானியங்கள் இதை பத்தி தான் சொல்ல போறேன். சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய தலைமுறையினர் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் பண்டைய இலக்கியங்கள்ல அது அழகா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் பண்டைய தமிழர்கள் அவங்களுடைய உணவு முறையில் சிறு தானியங்களை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை, ஆரோக்கியமான உணவு முறை, பாரம்பரியத்தின் பெருமை, இதை எல்லாத்தையுமே ஒரே சொல்ல சொல்லணும் அப்படின்னா அதுதான் சிறுதானியம். இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள் குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழர் வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது வெறும் பசி ஆறக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது பண்பாடு, அது மரபு, அது மருத்துவம், அது இயற்கை, அது மனிதநேயம், இதோடு பின்னி பிணைஞ்ச ஒன்று. அந்த உணவு பண்பாட்டின் மையமாக இருந்தது தான் இந்த சிறுதானியம். தினை, வரகு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, கம்பு, இது எல்லாமே சிறுதானியம். இதுக்கு நீர் தேவை அப்படிங்கிறது குறைவு. மண்ணோட வளத்தையும் காக்கும், மனித உடலுக்கு பேர் ஆரோக்கியத்தையும் தரும். இன்னைக்கு உலகமே மில்லட்னு ரொம்ப பெருமையோடு பேசக்கூடிய இந்த உணவுகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் தங்களுடைய வாழ்வின் அங்கமாக வச்சிருந்தாங்க.

0: சிறுதானியங்கள் சங்ககால மக்கள் பயன்படுத்திய உணவு வகைகளில் பெரும் பங்கு வகிச்சிருக்குது அப்படிங்கிறத சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்துரைச்சிருக்குது. அது மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. சங்க இலக்கியங்களை நாம் படிக்கும்போது தமிழருடைய வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி அப்படியே காட்சிகளாக விரியும். அந்த வாழ்க்கையில் சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீதி இலக்கியமான திருக்குறளில் கூட நிறைய குறட்பாக்களில் திணை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியுள்ளதையும் நம்மளால் பார்க்கலாம். சங்ககாலம் முதல் சிறுதானியங்களை மக்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நாம் நிறையவே இன்று இலக்கிய சேனல் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இலக்கியங்களில் சிறுதானியங்கள் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு இனிய பாடல்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

6 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல இலக்கிய சேனல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்களே உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். கல்லடை குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் இன்றைக்கு இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இந்த இலக்கிய சேனல் நிகழ்ச்சியில இலக்கியங்களில் சிறுதானியங்கள் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. சங்ககால மக்கள் சிறுதானியங்களை சோறா அவிச்சு தின்பண்டமா மாவா இடிச்சு இனிப்பு சேர்த்து சாப்பிட்டுருக்குறாங்க. திணையரிசி சோற்ற நெய்ல பொறிச்ச இறைச்சியோட சேர்த்து உணவாக உண்டாங்களாம். இந்த செய்தியை பருக்குறை பொழிந்த நெய்க்கன் வேலையோடு குறுக்கனர் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு மலைவடு கடாம் பாடல் வரிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. பா சும்மா சொல்லக்கூடாது, நம்மளுடைய தமிழர்கள் எல்லாம் நாக்குக்கு ருசியான சாப்பாடுகளை தேடி தேடி சாப்பிட்ருக்குறாங்க, விதைச்சு சாப்பிட்ருக்குறாங்க, செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. இப்போ கூட நிறைய பேர் பசி மயக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் சரிங்களா. ஆடு மாடுகளை மேய்த்தல் தொழில் புரியக்கூடிய ஆயர்குல பெண்கள் மோர் நெய் இதெல்லாம் விற்கிறதா அவங்களுடைய வேலை. வெயிலில் அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு அதையெல்லாம் விற்ற பின்னாடி கடும் பசியோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது திணையால் செஞ்ச சோற்றை பாலோடு சேர்த்து உண்டால் அப்படிங்கிற அந்த செய்தியை பெருமானாற்றுப்படை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. 10 பாட்டு நூலில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமானாற்றுப்படை. திணைக்கதிர், எள், வரகு இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே அங்கே நிறைஞ்சு காணப்பட்ட செய்தியை 10 பாட்டு நூலில் ஒன்றான மதுரைக்காஞ்சி சொல்லுது. முள்வேலியுடைய தோட்டத்தில் ஆடு தின்று மீதமுள்ள முன்னைக்கீரை இலையை பறித்து சாராக்கி வரகு சோற்றோடு உண்டனர் அப்படிங்கிற செய்தி. இடுமுள் படப்பை மறிமேய்ந்து ஒளிந்த குறுநறுமுங்கை கொழுங்கன் குற்றமடுகு புன்புலவரகின் சுன்றியோடு பெறுவும் அப்படிங்கிற புறப்பாடல் வரிகள் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இலக்கியங்களில் சிறுதானிய பதிவுகள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

மணி 4:04 இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. மக்களே, இன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இலக்கியங்கள்ல சிறுதானியங்கள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. சிறுதானிய வகைகளில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வரகு. வரகுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது வரகரிசி, அதாவது வரக அரைச்சி அதை குற்றினால் கிடைக்கிறது வரகரிசி. கதிர்லேருந்து பெறப்பட்ட வரக குற்றி அரிசி ஆக்குறாங்க, அதுதான் வரகோட பச்சரிசி. இதை சோறாக்குனா சீக்கிரமாக குழஞ்சி போகுமா, அதனால் இந்த சோற்றை தயிரோடு சேர்த்து சாப்பிட்ருக்குறாங்க. கவைக்கதிர் வரகின் அவைப்புறு அக்கல் தாது மருகின் போதொடு பொதுளிய வேலை வெண்பூ வெண்தயிர் கொளீடு ஆய்மகள் அட்ட அம்புளி மிதவை அப்படிங்கிற புறப்பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்குமே தயிர் சாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு நல்ல குழச்ச ஒரு சாதத்தில் தான் நம்ம விரைவி கொடுக்கறது உண்டு இல்லையா. அப்போ கூட வரகரிசி குழஞ்சி போனால் அதை தயிரோடு சேர்த்து சாப்பிட்ருக்குறாங்க. பா, இப்போவே சாப்பிடும் போல இருக்கு இல்லையா. பண்டைய உணவு பண்பாட்டில் வரகரிசி சோறு முதன்மையை இடம் பெற்றிருக்கக்கூடிய விஷயத்தை அவையினுடைய தனிப்பாடல் திரட்டின் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இதில் புல்வேலூரை சேர்ந்த பூதன் என்பவன் அவைக்கு வரகரிசி உணவளித்த செய்தியை நாம் பார்க்கலாம். அவன் அளித்த விருந்து இந்த உலகையே பரிசாக வழங்கியதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு அவையே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த உணவு சுவையானதாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. வரகரிசி சோறில் தயிர் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த உணவை கொடுத்துருக்கக்கூடிய அவை அதை உண்டு இது எனக்கு அப்படியே உலகமே பரிசாக தந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த உணவு எவ்வளவு சுவையானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவையினுடைய தனிப்பாடல் திரட்டில் நாம் தெரிஞ்சுக்கலாம்.

கரிய அடிப்பகுதியை உடைய வரகு பயிர், பெரிய கதிர்களை உடைய திணை, சின்ன கொடியாக வளரக்கூடிய கொள், அவரை, இதெல்லாமே இந்த ஊரினுடைய முக்கிய உணவாக மாங்குடி கிழார் தன்னுடைய புறநானூறு பாடலில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஊரில் அவர் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அவர் ஊர் சிறந்த உணவு பயிர்களாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன நாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். இப்போ ஒரு இனிய பாடல்

காலம் 9:51 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில இலக்கியங்களில் சிறுதானியங்கள், இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. பாரியினுடைய நாடு கதிர்கள் வளைந்து ஒடியாமல் வரகானது மிக காய்ந்து விளைந்தது. அந்த வரக அறுக்கவும் திணைய அறியவும் கொடி அவரையையும் அறுக்கவும் அந்த நாடு ஆரவாரமுடையதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழும் மேலும் எஞ்சாமை பலகாய்த்து வாலிதின் விளைந்த புதுவரகு அறிய திணை கொய்ய கல்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளர்காய் கோட்பதம் அப்படின்னு பாரி நாட்டினுடைய வளத்தை ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு கபிலர். ஒருத்தர் திணையளவு நன்மையை செஞ்சால் கூட அதை பனையளவாக எடுத்துக்கணும் அப்படின்னு திணையை ஒப்பிட்டு திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு பொய்யில் புலவர் திருக்குறளில் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நன்னனுடைய மலைநாட்டு நிலத்தார் அவரை விதை

அறுக்கவும் திணைய அறியவும் கொடி அவரையையும் அறுக்கவும் அந்த நாடு ஆரவாரமுடையதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கீழும் மேலும் எஞ்சாமை பலகாய்த்து வாலிதின் உழைந்த புதுவரகு அறிய திணை கொய்ய கல்வை கருப்ப அவரை கொழுங்கொடி விளர்காய் கோட்பதம் அப்படின்னு பாரி நாட்டினுடைய வளத்தை ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு கபிலர். ஒருத்தர் திணையளவு நன்மையை செஞ்சா கூட அதை பனையளவா எடுத்துக்கணும் அப்படின்னு திணையை ஒப்பிட்டு திணை துணை நன்று செய்யணும் பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு பொய்யில் புலவர் திருக்குறளில் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நன்னனுடைய மலைநாட்டு நிலத்தார் அவரை விதைகளையும் மூங்கில் அரிசியையும் நெல்லோடு அரிசியையும் கலந்து புளியை கரைச்சி அதை ஒரு உரையில் கெட்டி வச்சு புளியங்கூழாக குழச்சி சாப்பிட்டாங்களாம். இந்த விஷயமும் சங்கிலிக்கிய பாடல்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. தொண்டை நாட்டில் முல்லை நில மக்கள் பால் கலந்த திணையரிசி சோறு வரகரிசி சோற்றோட அவரை பருப்பை கலந்து செஞ்ச கும்மாயம் அப்படிங்கிற உணவை சாப்பிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் முல்லை நிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய புன்செய் நிலங்களை உடைய சின்ன சின்ன ஊர்களெல்லாம் நெல் விளையறதில்லை. அந்த நிலங்களில் விளைஞ்ச வரகும் திணையும் அந்த உணவுப் பொருட்களை அந்த உணவுப் பொருட்கள் இல்லாதவங்களுக்கு தானமாக வழங்கினாங்க அப்படிங்கிற செய்தியையும் உடைமுதல் புறவு சேர்ந்திருந்த புன்புலச்சீரூர் நெல் விளையாதே வரகும் திணையும் உள்ளவையெல்லாம் இரவல மாக்களுக்கு ஈயத் தொலைந்தன அப்படின்னு ஐங்குறு நூற்று பாடல் வரிகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. காணவர்க்கு அஞ்சாத கொடிய பற்களை உடைய பன்றிகள் மென்மையான திணையை மேய்ந்தது. அத்தகைய வழிய கற்கள் பொருந்திய மலை நாடவன் அப்படின்னு அந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு அந்த நாட்டை சார்ந்த தலைவனை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக சிறுதனை கொய்த இருவி வெண்கால் காய்ந்த அவரை படுகிழி கடியும் யானராகிய நல்மலை நாடன் அப்படின்னு ஐங்குறு நூறு பாடல் வரி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி பழங்காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சிறுதானியங்கள் உணவில் முக்கிய பங்கு பெற்று வருகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. தமிழ் இலக்கியங்கள் எப்போவுமே மனிதனை இயற்கையோடு வாழ கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. இயற்கையை நேசி மண்ணை காப்பாற்று உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோ பாரம்பரியத்தை மறக்காத அப்படிங்கிறது தான். ஆக சிறுதானியங்களை உணவில் சேர்ப்போம், ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம். மக்களை இதுவரைக்கும் இன்றைய இலக்கிய சேனல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் சிறுதானியங்கள் குறித்து தான் நான் சொல்ல நீங்கள் கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

இசையாம் இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி தனல் விழி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10 மணி, 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் கல்லிடை குறிச்சி மேல்முகம் இல்லத்தார் தெரு பவி டெக்கரேஷன்ஸ் தே பவீனா ரோஸ்லின் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க போறீங்க. முத்து முத்தான கையெழுத்து பல வண்ணங்கள் கொண்டு எழுதியிருக்கிறாங்க. கருமை, சிவப்பு, நீலம் அப்படின்னு இந்த பந்துமுனை பேனாக்களை கொண்டு ரொம்ப ரம்யமா அவர்களுடைய கடிதம் அமைஞ்சிருக்குது. கலித்தொகையில 150வது பாடல்களில் 130வது பாடல் வரை விளக்கின பாடல். வரைவு என்பது இலக்கியத்தில் திருமணம்னு சொல்லுவோம். சீக்கிரமாக தலைவியை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு தலைவனுக்கு அறிவுறுத்துபவள் இந்த தோழி. அதை குறித்து தான் அவங்க அறிமுகம்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆற்றுதல் என்பதொன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை, முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் ஒவ்வல்,

புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இந்த பாடலை எழுதி அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, தோழி ஒருத்தி தலைவியை விரைவில் மணந்து கொள்ளுமாறு வலியுறுத்தக்கூடிய பாடலில் உவமை, இயற்கை ஒன்று பல பண்புகளை கொண்ட வரைவிலக்கண பாடல்களாக உள்ளது. இதே மாதிரி, அதாவது இலக்கியத்தில் அமைஞ்ச இதே மாதிரி தமிழ் திரைப்பட பாடலில் வரைவிலக்கண பாடல்தான் இன்றைய சுகமான ராகங்களின் தொகுப்பாக எழுதி அனுப்பியிருக்கிறதா பவீனா ரோஸ்லின் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் முதல் பாடல், மழை பொழிந்து கொண்டே இருக்கும் உடல் நனைந்து அப்படிங்கிற வரை விளக்கண பாடலை குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து 1962 வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு குறிப்பிட்ட இவங்க கே வி மகாதேவன், பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் வேணும் அப்படின்னு அவங்களுடைய தொகுப்பினுடைய முதல் பாடலாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. பாடலை கேட்கலாமா?

மழை பொழிந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மத்திய அலையர் விசிலையும் பண்பலையிலையுமே இசை மழையும் பொழிந்து கொண்டேதான் இருக்கும். இதைத்து இணைத்திருக்கிறீர்கள் 10:06 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கடித வழி தொகுப்புல இன்னைக்கு கல்லிடை குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம்.

திரைப்படம் 1960 பிறக்க, கே வி மகாதேவன் இசைக்க, எம் எஸ் ராஜேஸ்வரி படிக்க, பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து சுண்டலிக்கும் செந்தலிக்கும் திருமணமாம் அப்படின்னு பாடல் எழுதியிருக்கிறாங்க. படத்துக்கு நேராக பிறக்கன்னு எழுதியிருக்கிறாங்க. இசையமைப்பாளருடைய பெயருக்கு நேராக இசைக்கன்னு எழுதியிருக்கிறாங்க. எம் எஸ் ராஜேஸ்வரி, அதாவது இந்த மாதிரி பாடகிகள் பெயர்கள்லாம் வரும்போது படிக்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கடிதத்தை வந்து அவங்க அவ்வளோ உணர்வுபூர்வமாக எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரிகிறது. பாடலை கேட்கலாமா?

நேரம் 10:10. இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கல்லிடை குறிச்சி தேவ வீணா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் படம் 1958 பிறக்க, கே வி மகாதேவன் இசைக்க, எம் எஸ் ராஜேஸ்வரி படிக்க, பாடல் மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா என்ற வரைவிலக்கண பாடல்.

நேரம் 10:14 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. காலத்தில் அழியாத கலங்கரை விளக்கமைத்துகளக்கூடிய இனிய கானங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கல்லிடை குறிச்சி தே பவினா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல்களாய். இசை குறைவு, வார்த்தையில் தெளிவு, கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எந்த காலத்திற்கும் எந்த மக்களுக்கும் எந்த நிலையிலும் பொருந்தக்கூடியதாய் கவி வரிகள். அப்படிப்பட்ட இசை வரியில அடுத்த பாடல், மகாதேவி திரைப்படம் 1957 பிறக்க MSV ராமமூர்த்தி இசைக்க, MS ராஜேஸ்வரி படிக்க, காக்கா காக்கா மைக்கொண்டா காடை குருவி மலர் என்ற வரைவிலக்கண பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல்

0: நேரம் 10:18. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கல்லிடை குறிச்சி தேவ வீணா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் 1962 பிறக்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்க, பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் படிக்க, கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் என்ற வரைவிலக்கண பாடல்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா

நேரம் 10:23, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கல்லடை குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடல் வாங்க வாங்க கோபாலையா வழக்கு என்ன அப்படிங்கிற பாடல். நீதிக்கு பின் பாசம் படம் 1963 பிறக்க கே வி மகாதேவன் இசைக்க பி சுசீலா படிக்க இந்த கார்த்திகா போட கேளுங்களே.

10:27 உங்க இதயத்தை இணைச்சிருக்கிறீங்க. மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கலையடிக்குறிச்சி தே பவீனா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பா நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படம். 1963 பிறக்க கே வி மகாதேவன் இசைக்க, டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா படிக்க பாடல் அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது.

கள்ளக்குறிச்சி தேவா வீணா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்பப்பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்ருக்குறோம். அம்பிகாபதி திரைப்படம் 1957 பிறக்க, ஜி ராமநாதன் இசைக்க, பி பானுமதி படிக்க, கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீழமானே என்ற வரைவிலக்கண பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட பாடல் இதோ.

நேரம் 10:31 நிமிடம். ஆகாஷ்வாணி தொழில் விழி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு கடிதம் வழி அந்த வகையில் கல்லிடை

நேரம் 10:35 ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கல்லடை குறிச்சி தே பவீனா ரோஸ்னி உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே படம் 1961 பிறக்க பாடலை கண்ணதாசன் வடிக்க கே வி மகாதேவன் புகழேந்தி இசைக்க பி சுசீலா படிக்க ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகா என்ற வரைவிலக்கண பாடல்

நேரம் 10:39 ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில கல்லிடை குறிச்சி தி பவீனா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாயை காத்த தனையன், 100 நாள் ஓடிய வெற்றி படம். 1962 பிறக்க கே வி மகாதேவன் இசைக்க, பாடலை கண்ணதாசன் வடிக்க, பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் படிக்க, காவேரி கரையிருக்கு கரை மேலே போவிருக்கு என்ற வரை விளக்கண பாடல் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல்

0: நேரம் 10:43 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கல்லடிக்குறிச்சி தேவா வீணா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படம் 1963 பிறக்க. பாடலை கண்ணதாசன் வடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்க, டி எம் சவுந்தரராஜன் படிக்க, பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு அது பலவிதமா என்ற வரை விளக்கண பாடல்.
1: பல பல பல பல ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர், பல பல பல பல ரகமா இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களே.

நேரம் 10:47 ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் கல்லடை குறிச்சி தெய்வீனா ரோஸ்லின் விருப்ப பாடல் தொகுப்பில் அடுத்த பாடல் பெரிய இடத்து பெண் படம் 1963 பிறக்க பாடலை கண்ணதாசன் வடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்க டி எம் சவுந்தரராஜன் சுசிலா படிக்க அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா

நேரம் 10:51 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ்ல கல்லிடை குறிச்சி தேவ் பவினா ரோஸ்னாவுடைய விருப்ப பாடல் தொகுப்பா சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு. திரைப்படம் 1961 பிறக்க. பாடலை கண்ணதாசன் வடிக்க, எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசைக்க, இசையரசி பி சுஷீலா படிக்க, அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி என்ற வரைவிலக்கண பாடல்.

0: ஆகாஷ்வாணி தொழில்வெளி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 MHz சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கல்லடை குறிச்சி தெய்வா வீணா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பாடல். பலே பாண்டிய திரைப்படம் 1962 பிறக்க MSV ராமமூர்த்தி இசைக்க, TM சவுந்தரராஜன் சுசீலா படிக்க, அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற வரை விளக்கண பாடல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே.
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நேர்களை இதுவரைக்கும் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கல்லடி குறிச்சி தி பவீனா ரோஸ்லின் அவங்களுடைய விருப்பப்படல் தொகுப்பை தான் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் நாளை காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். நாளை காலை 7:00 7:30 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 7:50 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:02 8:30 8:55 திரையரவி. நாலை காலை 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி நாளைக்கு பேச இருக்கிறீங்க. சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதா அல்லது சரியானதை செய்வதா? நாளை காலை 10:02 மனம் விரும்புதே, உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை நேரலையாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நாளை முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் நாரி அதாலத் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே. நாளை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க விடுமுறையில் செய்ய நினைத்த பயனுள்ள செயல். நாளை பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் மண்ணின் மைந்தர் பழங்குடியின ஊரக பகுதி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல். 1:10 தொடர்ந்து

லந்தானா நிகழ்ச்சியில் பசலைக்கீரையின் மருத்துவ குணங்கள் குறித்து அறியலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான உடல் நல ஆரோக்கிய குறிப்புகளை வழங்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ராஜ்கபூர் அவர்கள். நாளை பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில நாலந்தா பல்கலைக்கழகம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 3:02 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். நாளை மாலை 4:02 பொதிகி தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை. நாளை இரவு 7:00 திரை இசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல். நாளை இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல் கேட்கலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில அகநானூற்றில் இல்லற விழுமியங்கள் குறித்து அறியலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். மக்களே, இதுவரை நாளை காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க 04-6-2-2-5-6-1-1-3-2 04-6-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிலைய வாட்ஸ்அப் எண் 9-4-4-3-3-6-0-7-9-4. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அடுத்து இரு கோடுகள் திரைப்பட்டுக்காக பி. சுசீலா ஜமுனா பாடிய பாடல் ஜமுனா ராணி.

0: அடுத்து மாட்டுக்கார வேலன் திரைப்படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து சிவந்தமன் திரைப்படத்துக்காக ஒலித்த குரலை மீண்டும்

0: ஏய் கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா. இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி என் கப்ப கிழஞ்சே. எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி என் கப்ப கிழங்க. எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. ஏ ஏ ஏ ஏ

இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டி, இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நீ பொண்ணு நான் பையன்.

வாழ்வில் என்ன பாக்கி, தினம் தினம் ஒரு கல்யாணம், சுகம் சுகம் அது சங்கீதம், ராஜா ராணி ஜாக்கி, வாழ்வில் என்ன பாக்கி.

0: fact-check unit of the Press Information Bureau, PIB, stated that the claim is fake. It added that the government has not made any such statement. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இந்நிகழ்ச்சியில் பண்டிட் குமார் கந்தர்வ அவர்களின் பாட்டு இடம்பெற இருக்கிறது.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.
1: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் குமார் கந்தர்வர்களின் பாட்டு கேட்டோம். தொடர்ந்து இக்பால் பவன் அவர்களின் கசல் ஆகியவை இடம்பெற்றது.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

ஒலித்தது கண்ணாத்தாள் என்ற படத்திற்காக இளையராஜா குழுவினர் பாடிய பாடல். இனி ஒலிக்க இருப்பது கந்தன் கருணை என்ற படத்திற்காக சிறுகழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.